பாடல்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஆடி அமாவாசை, சிறப்பான தகவல்களோட பாடல்களும் கேட்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி.

நேரம் அதிகாலை 5:35. இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம். ஆடி அமாவாசை இன்னைக்கு முன்னோர்களை போற்றி வழிபடக்கூடிய மிக முக்கியமான புனிதமான நாள். இந்த நாளில் கடல், நதி போன்ற புனித நீர்நிலையங்களில் நீராடி மறைந்த நம் முன்னோர்களுக்கு எல் தண்ணீர் கொடுத்து தர்ப்பணம் செய்வது அவங்களோட ஆன்மா நம்மை ஆசிர்வதிக்கும் அப்படின்றது நம்பிக்கை. தொடர்ந்து கேட்கலாம் இசைய மதம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேரம் அதிகாலை 5:40 இசையமுதும் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆடி அமாவாசையோட சிறப்புகள் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. பொதுவா வானியல் கணக்குப்படி சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில கூடுகின்ற போதுதான் அது அமாவாசை அப்படின்னு சொல்றோம். சூரியனுக்கு பிதர்காரகன் அப்படின்ற பேரும் சந்திரனை மாதுர்காரகன் அப்படின்னு சொல்றோம். இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இதை தான் நம்ம மாதா பிதாவாக வழிபடக்கூடிய தெய்வமாக வழிபடுறோம். சூரிய பகவான் ஆண்மை, ஆற்றல், வீரம் எல்லாவற்றையும் தரக்கூடியவர். சந்திரன் மனதிற்கு அதிபதி, மகிழ்ச்சி, தெளிவான அறிவு, இன்பம், உற்சாகம் இது எல்லாம் தரக்கூடியவர். இத்தகைய பெருமையை தரக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் தாய் தந்தை இழந்தவர்கள் இந்த அமாவாசை நாளில் வழிபடுவது சிறப்பான ஒன்றாகும். தொடர்ந்து கேட்கலாம் இசையமுதம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 5:44. ஆடி அமாவாசை இந்த தினத்துல முன்னோர்களை நினைக்கும் தினம். இந்த நாள்ல தவறாம முன்னோர்களை வழிபட்டு வந்தோம்னா நம்ம வாழ்வில் துன்பங்கள் விலகும் என்பது ஐதீகம். எல்லாராலையும் எல்லா அமாவாசையிலும் முன்னோர்களை வழிபாடு செய்ய முடியறதில்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு தவறாமல் 3 அமாவாசைகள் இருக்கு. அதுதாங்க ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. இது தமிழ் மாதங்கள்ல முதலில் வரக்கூடியது ஆடி அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளோட சிறப்புகள் என்ன தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் இசையமுதம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். திருவருள் செல்வன் படத்திற்காக

நேரம் 5:47 இசையமுதம் கேட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. 3 அமாவாசைகள் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னோம். தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த ஆடி அமாவாசை. அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கத்தில் வரக்கூடியது. இந்த அமாவாசை மிகவும் சிறப்பானது. அதாவது பிதுருலோக

இருக்கக்கூடிய நம் முன்னோர்கள் இந்த நாளில் பூமியை நோக்கி தங்கள் பயணத்தை தொடங்குவார்கள் என்பது ஐதீகம். அதே மாதிரி புரட்டாசி அமாவாசை ஒட்டிய 15 நாட்கள் இங்கு அங்கு தங்குவார்கள் என்பதும், தை அமாவாசை காலத்தில் மீண்டும் பித்ருலோகத்தை சென்று சேர்வார்கள் என்பதும் ஐதீகம். இந்த புண்ணிய நாளில் நம் முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் அவர்கள் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நீர் நிலையங்களில் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும், அதே மாதிரி வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பசுமாடு, அதுக்கப்புறம் ஏழைகளுக்கு தானம் கொடுப்பது மிக சிறப்பான ஒன்று. தொடர்ந்து கேட்கலாம் இசை அமுதம்.

நேரம் 5:56 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம். ஆடி அமாவாசை பற்றி கேட்டுட்டு இருந்தோம். இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை போற்றி வழிபடக்கூடிய மிக்க முக்கியமான புனித நாள் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த நாள்ல கடல் நதி போன்ற புனித நீர்நிலையங்கள்ல நீராடி மறைந்த நம் முன்னோர்களுக்கு எள் மற்றும் தண்ணீர் கொடுத்து தர்ப்பணம் செய்வதனால அவர்களோட ஆன்மா நம் குடும்பங்களை ஆசீர்வாதம், முழுமையான ஆசீர்வாதம் செய்வது ஐதீகம். பொதுவாக தர்ப்பணம் கொடுத்தல் அப்படின்றது ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, காவிரிக்கரை இந்த மாதிரியான புனிதமான அந்த துறைகளில் வந்து மக்கள் கூடி முன்னோருக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுப்பாங்க. தான தர்மங்கள் பண்ணலாம். ஏழைகளுக்கு உணவு, உடை போன்ற தானங்கள் வழங்குவதும் புண்ணியத்தை தரும். விலங்குகளுக்கு உணவு கொடுக்கிறது, அதாவது காகம், பசு மற்றும் நாய்களுக்கு உணவு வைப்பதன் மூலம் முன்னோர்களோட ஆன்மா திருப்திப்படும் அப்படின்றதும் நம்பிக்கை. நிச்சயமா தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள், நம் முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அவங்க நிவர்த்தி செய்து அவங்களோட ஆன்மா சாந்தி அடைந்து அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இந்த ஆடி அமாவாசையை சிறப்பாக நம் வழிபடுவோம் சொல்லிட்டு இசையமுதத்தின் நிறைவான பாடல்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்ய உள்ளார். லைபீரிய நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு புதுதில்லியில் நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினர். புதுமை கண்டுபிடிப்பு, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கேட்டுக் கொண்டுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்படவுள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக்கு அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சியின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் கோவில்கள் மற்றும் நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் மீண்டும் காட்டுத்தீ பரவியதால் ஆடி அமாவாசையை ஒட்டி மலைக்கோவிலுக்கு இன்றும் நாளையும் பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேரம் 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை. வணக்கம் நேர்களே, இந்த நாள் இனிய நாளாக, சந்தோஷமான வெற்றிகரமான நாளாக அனைவருக்கும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இனிதே மலர்கிறது புதிய காலை. சேர்த்து வைத்த பொருள் முதுமைக்கு உதவும், சேர்த்து வைத்த புண்ணியம் நம் வம்சத்திற்கே உதவும். இன்று வரைகளோடு புதிய காலை நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு நாச்சியார் ஆண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்பூர உற்சவம் கடந்த 6 தேதியன்று கொடியேற்றத்தோடு ஆரம்பமானது. வரும் ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை அன்று பெரிய தேரோட்டம் நடைபெற இருக்கிறது. இனி அடுத்த தகவல். விருதுநகர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் சமூக நீதி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகள் விடுதிகளில் நடைபெறும் தவறுகள் மற்றும் அசம்பாவித சம்பவங்கள் குறித்து புகார் தெரிவிக்க 9445747016 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டோம், தொடர்ந்து கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது புதிய காலை.

0: சித்ராவின் குரலில் உள்ளம் கவர்ந்த கல்வன் படத்திற்காக பாடல் கேட்டோம். புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். புதிய காலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக கேட்கலாம். நேரம் 6:10.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: இந்த உலகத்தின் இயக்கமே துணையோடு வாழ்வதில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இல்லற வாழ்வில் ஆணிற்கு பெண்ணும் பெண்ணிற்கு ஆணும் வாழ்க்கை துணையாக இருந்து அன்பு, நம்பிக்கை, மரியாதை, விட்டுக் கொடுத்தல், இன்பம் என அனைத்தையும் பகிர்ந்து வாழ வேண்டும். அதுவே மனித இயக்கத்தின் ஆணிவேராகும். அதன் பொருட்டே வள்ளுவ பெருந்தகை வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தினை வகுத்தார். இல்லறத்தில் ஆணும் பெண்ணும் ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக இருந்து இல்லறத்தின் மாண்பினை காக்க வேண்டும். வாழ்க்கை துணையான மனைவி நல்ல இயல்புகள் உடையவளாக இருக்க வேண்டும். கண்ணுக்கு இனியவளாகவும் பழிச்சொல்லுக்கு நாணுபவளாகவும் உணவு சமைத்து பரிமாறும் நல்ல இயல்பு உடையவளாகவும் வீட்டு கடமைகளையெல்லாம் முடித்து பின் தூங்கி வீட்டில் உள்ள அனைவரும் எழுவதற்கு முன் எழக்கூடியவளாகவும் ஒரு பெண் என்பவள் இருந்தால் அவளை கணவனால் பிரிந்து வாழ இயலாது. இதனை அடிசிற்கினியாலை அன்புடையாலை பழி நாணுவாலை அடிவரடி பின் துஞ்சி முன் உணரும் பேதையை யான் பிரிந்தால் என் துஞ்சும் கண்கள் எனக்கு என்கிறது ஒரு பழம் செய்யுள். ஒரு பெண்ணிடம் குடும்பத்திற்கு தேவையான நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். இதனை குரல் மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தற்கொண்டான் பலத்தக்கால் வாழ்க்கை துணை என்கிறது. கணவனின் தேவையை மனைவி அறிந்தவளாக இருந்தால் அந்த கணவனுக்கு அதைவிட பெரும் மகிழ்ச்சி வேறு இல்லை. அப்போது அவள் அவனுக்கு தெய்வமாக காட்சியளிப்பாள். இதனை கண்ணதாசன் என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றை அறியும் என்கிறார். இல்வாழ்க்கைக்கு செல்வம் தருவது சிறந்த பண்புள்ள பெண்களாவர். மனைக்கு ஆக்கம் மாண்ட மகளிர். ஒரு குடும்பத்தின் சிறப்பு என்பது அந்த குடும்பத்தின் தலைவியினது நல்ல பண்புகளை சார்ந்தே உள்ளது. நல்ல பண்புள்ள மனைவி அமைந்துவிட்டால் ஆணின் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் இருக்கும். அப்படி ஒரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவும் இருக்காது. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. மூதரையும் இதே கருத்தினை வலியுறுத்துகிறது. நற்குணங்கள் நிறைந்த மனைவி வீட்டில் இருப்பாளெனின் அந்த வீட்டில் குறையென்றும் இருக்காது. அப்பெண் நற்பண்புகள் இல்லாதவளாகவும் கணவனை எதிர்த்து கடுமையான சொற்களை பேசுபவளாகவும் அமைந்துவிட்டால் அந்த வீடானது புளித்தங்கிய புதர் போல் பாழாய்ப்போகும் என்கிறது. இல்லால் அகத்தியிருக்க இல்லாதது ஒன்று இல்லை. இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வழிகிடந்த மாற்றம் உரைக்குமேல் அவ்வில் புலி கிடந்த தூரு ஆய் விடும். நல்வழியும் பாழே மடக்கொடி இல்லாமனை என்கிறது. நல்ல பண்புகள் கொண்ட மனைவி இல்லாத வீடும் வீணாய்ப்போகும். நாளடியார் இதனை குறிப்பிடுகிறது. எரியன்று எதிர் நிற்பால் கூற்றம் சிறுகாலை அட்டில் புகாதால் அரும்பிணி அட்டதனை உண்டி உதவாதால் இல் வாழ்பேய் இம்மூவர் கொண்டானை கொல்லும் படை. கணவனை எதிர்த்து பேசுபவள் எமனுக்கு சமமானவள். நல்ல காலை வேளையில் உணவு சமைக்காதவள் அந்த கணவனை பிடித்த நோய்க்கு சமமானவள். சமைத்த உணவை கணவனுக்கு பரிமாறாதவள் அந்த இல்லத்தில் வாழக்கூடிய பேயை போன்றவள். இந்த மூன்று இயல்பும் ஒரு பெண்ணிடம் இருந்தால் அவள் அந்த கணவனை கொள்கின்ற படையாகும் என்கிறது நாளடி. வாழ்க்கை துணையாக இருக்கும் பெண் குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுமை, பெருமை, அன்பு, அடக்கம், பணிவு, விருந்தோம்பல், குடும்பத்தை காக்கும் திறன் போன்ற நல்ல பண்புகளோடு இருப்பாளானால் அவள் வாழ்கின்ற வீடு கோவிலாக மாறும். இதனையே கண்ணதாசன் குலமகள் வாழும் இனிய குடும்பம் கோவிலுக்கு இணையாகும், குறை தெரியாமல் உறவு கொண்டாலே வாழ்வும் சுகமாகும் என்கிறார். அவ்வாறே கணவனும் நல்ல பண்பு கொண்டவனாக இருக்க வேண்டும். அத்தகு நல்ல பண்பு கொண்ட கணவன் அமைவானால் இல்வாழ்க்கை என்னும் புதிய உலகம் பெரும் சிறப்பாக அமையும். பெற்றான் பெரின் பெறுவர் பெண்டிற்

0: பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு என்கிறது வள்ளுவம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி என்பது அவசியமாகிறது. அதுவே உண்மையான அழகாகும். பொறுமை, பெருமை, அன்பு, அடக்கம், பணிவு, விருந்தோமல் போன்ற பண்பு நலன்கள் எல்லாம் கல்வி நாளை கைகூடும். அதுவே பெண்ணிற்கு உண்மையான அழகு என்பதனை குஞ்சியழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவுநிலைமையால் கல்வி அழகே அழகு என நாளடியும் இடைவனப்பும் தோல்வனப்பும் ஏடில் வனப்பும் நடைவனப்பும் நாணின் வனப்பும் புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல, என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என ஏலாதியும் குறிப்பிடுகின்றது. இல்லற வாழ்வில் பெண்ணிற்கு உயிராக ஆணும் ஆணிற்கு உயிராக பெண்ணும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சிறக்கும். சங்க இலக்கியம் வினையே ஆடவர்க்கு உயிரே, வாழ்முதல் மனையறை மகளிற்கு ஆடவர் உயிர் என்கிறது. இத்தகு அன்பு கொண்ட வாழ்க்கை துணை வாய்த்த கணவன் மகிழ்ச்சியால் தீழ்வதில்லை என்பதனை நான்மணி கடிகை கல்லின் பிறக்கும் கதிர்மணி, காதலி சொல்லில் பிறக்கும் உயர்மதம் என்கிறது. இத்தகு அன்போடு இணைந்து வாழும் வாழ்க்கை துணையே கிடைத்தற்கரிய பேரின்பமாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
5: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 6:15.
7: இந்நாளின் சிறப்பு. August 12 இன்றைய சிறப்புகள்.
8: August 12 இன்று ஐநாவில் அனைத்துலக இளையோர் நாள் கொண்டாடப்படுகிறது.
7: உலக யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது.
8: உலக நூலக தினம் கொண்டாடப்படுகிறது. August 12 இதே நாள்ல தான் கொழும்பு நூலகம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1812.
7: August 12 இதே நாளில் தான் ஐசாக் சிங்கர் தனது தையல் இயந்திரத்துக்கான காப்புரிமத்தை பெற்ற ஆண்டு 1851.
8: August 12 இதே நாளில் தான் பிரித்தானிய மருத்துவர் ஜோசப் லிஸ்டர் தனது முதலாவது நோய் நுண்ம தடுப்பு முறை அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட ஆண்டு 1865.
7: August 12 இதே நாளில் தான் நோபல் பரிசு பெற்ற ஆஸ்திரிய இயற்பியலாளர் எர்வின் ஸ்ட்ரோடிங்கர் அவர்கள் பிறந்த ஆண்டு 1887.
8: August 12 இதே நாளில் தான் நோபல் பரிசு பெற்ற செருமானிய எழுத்தாளர் தாமஸ் மான் அவர்கள் மறைந்த ஆண்டு 1955.
7: August 12 இதே நாளில் தான் எக்கோ 1 என்ற நாசாவின் முதலாவது தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்ட ஆண்டு 1960.
8: August 12 இதே நாளில் தான் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் வில்லியம் ஷாக்லி அவர்கள் மறைந்த ஆண்டு 1989.
7: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 6:17 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். கடல் நீர் இனித்திருந்தால் குடுவையில் அடைக்கப்பட்டிருக்கும், உப்பாய் இருப்பதால் தான் உலகமெங்கிலும் சுழல்கிறது, எல்லோருக்கும் பிடித்து விடுவது என்பது வரம் அல்ல. தொடர்ந்து புதிய காலை கேட்கலாம். காலை திரைப்பட பாடல்.

பாலடா, அவன் தேடிய வினையே வீட்டுக்கு வரலாம் பின்னால் பாரடா. வாழு மட்டும் நன்மைக்காக வாழ்ந்து பார்ப்போம் வாடா நைனர் வாழ.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:22. இனி இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எம் கே மணிமேகலை அவர்கள். அதைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள் நன்மை செய்யும் பூச்சி இனங்கள் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க அறிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். 6:55 பூந்தளிர், காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷூ பைகை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி.

மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள். பூரி ஸ்ரீ பேடி அனுமன் ஆலய சிறப்புகள் விளங்குபவர் பரமக்குடிமி ஸ்ரீனிவாசன் அவர்கள். அதைத் தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள் தொடரும். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையில் 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக விளம்பரம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் விளங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரை இசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையில் 9:02 ட்ரைட்டம் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையில் 10:02 விருப்ப கானங்களில் என் விருப்பம். 10:30 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் நண்பன் திரைப்பட பாடல். முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையில். அதைத் தொடர்ந்து 11:02 கல்லூரி கலாட்டா சாதிப்பும் வாருங்கள். சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்றனர் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் NMS சேர்மத்தாய்வாசன் மகளிர் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் நேரலை. நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையில். 12:02 ஸ்நேகிதியே. பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:55 பாரதியார் பாடல். மதியம் 2 மணிக்கு பன்மொழி பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சலாக கேட்கலாம். மதியம் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல். 3:02 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல். அதைத் தொடர்ந்து 4:02 ஆட்டக்கலம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல். 5:02 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. அதைத் தொடர்ந்து மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7 மணிக்கு பாட்டு இது ஹிட். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னையில். 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அச்சாணி. கொழு பொம்மைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எஸ் சிவகுமார் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். 8:45 இன்றைய பாரதம் மாற்றுத்திறனாளிக்கான நலத்திட்டங்கள் குறித்த தகவல். 9 மணிக்கு காற்றில் பிரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு வழங்குகிறார் அரசூரியகலா. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு. 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் FM 102.3 MHz அலைவரிசை நிகழ்ச்சிகளை சென்னையஞ்சலாக தொடர்ந்து கேட்கலாம். இதுவரை இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டோம். புதிய காலை கேட்டிட்டு இருக்கோம். 6:25 நிமிடம்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:31.
5: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் M.K. மணிமேகலை அவர்கள்.
6: 6 இல்லா ஊருக்கு அழகு பால் நல்வழி என்னும் நீதி நூலில் இடம்பெற்றுள்ள புகழ்பெற்ற வரி. இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். இதன் பொருள், நீர்வளம் இல்லாத ஊர் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அது தன் சிறப்பை இழந்து பயனற்று போகும் என்பதாகும். இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டில் பாயக்கூடிய ஒரு முக்கியமான ஆற்றை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளலாம். தென்பெண்ணை ஆறு தாங்க அது. இது தட்சிண பினாக்கினி என்றும் அழைக்கப்படுது. இது கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் நந்திமலையில் தோன்றி தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் வழியாக ஓடி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. மார்க்கண்டேய நதி, பாம்பாறு, வாணியாறு, சின்னாறு ஆகிய ஆறுகள் இதனோட துணை ஆறுகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதன் குறுக்கே ஒரு அணை கட்டப்பட்டுள்ளது. அது குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு பெரிதும் பயன்படுகின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதன் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைக்கு சாத்தனூர் அணை என்று பெயர். தமிழ்நாட்டிலுள்ள முக்கிய அணைக்கட்டுகளில் இதுவும் ஒன்று. இந்த அணை பாசனம், குடிநீர் மற்றும் மீன் வளர்ப்பிற்கு உதவுகிறது. முக்கியமான சுற்றுலா தலமாகவும் இது விளங்குகின்றது. சுற்றுச்சூழலில் தென்பெண்ணை ஆற்றின் பங்களிப்பு.

இப்பகுதியில் நிலத்தடி நீரை நிரப்ப உதவுகிறது. ஆற்றங்கரை உயிரினங்களின் வாழ்விடமாக உள்ளது. வெள்ள நீரை கட்டுப்படுத்த உதவுகிறது. பறவைகள் மற்றும் பிற உயிரினங்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளது. இந்த ஆற்றிற்கும் நிறைய சவால்கள் இருக்கின்றன. சட்ட விரோதமாக ஆற்று மணலை அள்ளுதல், தொழிற்சாலை மற்றும் வீட்டு கழிவுகளால் நீர் மாசுபாடு, மழைப்பொழிவு குறைவால் நீரோட்டம் குறைதல், ஆக்கிரமிப்புகள், காலநிலை மாற்றத்தின் தாக்கம், கரையரிப்பு அதிகரிக்கிறது, விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் மழை நீருடன் கலந்து ஆற்றை மாசுபடுத்துகின்றன. ஆற்றை சார்ந்த பகுதிகளில் அதிக அளவில் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதால் நீர்மட்டம் குறைகிறது. நீர் மாசு மற்றும் நீரோட்ட குறைவால் மீன்கள், நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் பறவைகளின் வாழிடம் பாதிக்கப்படுகின்றது. காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் ஒழுங்கற்ற மழைப்பொழிவு காணப்படுகிறது. இதன் காரணமாக சில ஆண்டுகளில் கடுமையான வறட்சி, சில ஆண்டுகளில் திடீர் வெள்ளப்பெருக்கும் ஏற்படுகின்றது. இவற்றிற்கெல்லாம் தீர்வாக என்ன இருக்கப் போகிறது? நன்னீரின் அளவு குறைந்து கொண்டே வரும் காலகட்டத்தில் இருக்கும்

0: உயிரினங்கள் மற்றும் பறவைகளின் வாழிடம் பாதிக்கப்படுகின்றது. காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் ஒழுங்கற்ற மழைப்பொழிவு காணப்படுகிறது. இதன் காரணமாக சில ஆண்டுகளில் கடுமையான வறட்சி, சில ஆண்டுகளில் திடீர் வெள்ளப்பெருக்கும் ஏற்படுகின்றது. இவற்றிற்கெல்லாம் தீர்வாக என்ன இருக்கப் போகிறது? நன்னீரின் அளவு குறைந்து கொண்டே வரும் காலகட்டத்தில் இருக்கும் நீர்நிலைகளை நல்ல நிலையில் தக்க வைத்து கொள்ளும் மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நம் அனைவருக்கும் உள்ளது. நாடும் நாமும் நலம் பெற நதிகளை மீட்டெடுப்போம், உயிரின சமநிலையை காத்திடுவோம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:35.

0: இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 27 நாள் புதன்கிழமை. அன்பர்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கீழே இன்று ஒரு செய்தி.
1: அன்பர்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 13 தேதி வியாழக்கிழமை வீட்டில் எளிதான முறையில் சாக்லேட் தயாரித்தல் பற்றிய இலவச பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். முன்பதிவு அவசியம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9488575716. ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். ஆடி மாதத்தில் மழையை நம்பும் மானாவாரி நிலங்களில் வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களான நிலக்கடலை, எள், கம்பு, சோளம், கொள்ளு, உளுந்து, பாசிப்பயறு, தட்டை பயறு போன்றவற்றை விதைப்பதால் மண்ணின் வளத்தை மேம்படுத்தி நல்ல மகசூல் பெறலாம். ஓரளவு பாசன வசதி உள்ள நிலங்களில் குறைந்த நீரில் நன்றாக வளரக்கூடிய பயிர்களான நிலக்கடலை, மக்காச்சோளம், எள், உளுந்து, பாசிப்பயறு, தீவன பயிர்கள் இவற்றை விதைப்பதால் குறைந்த பாசனத்திலேயே நல்ல வளர்ச்சி பெறலாம். நல்ல பாசன வசதி உள்ள நிலங்களில் நெல், மக்காச்சோளம், நிலக்கடலை, மிளகாய், தக்காளி, காய்கறி பயிர்கள், தீவன பயிர்கள் போன்றவற்றை விதைப்பதால் அதிக லாபம் பெறலாம். பல பயிர் சாகுபடி பாதுகாப்பு தரும். நிலக்கடலையுடன் தட்டை பயிறு பயிர் செய்யலாம். கம்புடன் கொள்ளு, சோளத்துடன் பாசிப்பயறு போன்றவற்றை விதைப்பதால் இரட்டிப்பு லாபம் பெறலாம். அதிகமான லாபம் தரும் பயிர் என்று தனியாக எதுவும் இல்லை. உங்கள் நிலத்திற்கு பொருத்தமான பயிர்தான் அதிக லாபம் தரும். சரியான பயிர் தேர்வே விவசாய வெற்றியின் முதல் படி. அன்பர்ந்த விவசாயிகளே, மண்புழு தயாரிக்கும் முழுமையான வழிமுறையை தெரிந்து கொள்வோம். செங்கல், சிமெண்ட் தொட்டி அல்லது பிளாஸ்டிக் டப் பயன்படுத்தலாம். அடியில் துளைகள் இருக்க வேண்டும். பொதுவாக தொட்டி 3 அடி நீளம், 2 அடி அகலம், 1 அடி உயரம் இருப்பது நல்லது. தொட்டியின் அடியில் 2 முதல் 3 அங்குலம் உலர்ந்த இலைகள், தென்னை நார், சின்ன கிளிகள் போன்றவற்றை போட்டு ஓர் அடுக்காக அமைக்க வேண்டும். அதன் மேல் காய்கறி கழிவுகள், பழத்தோள்கள், பச்சை இலைகள், தேயிலை, காபி பொடி போன்ற இயற்கை கழிவுகளை சேர்க்கலாம். எண்ணெய், மாமிசம், பால் பொருட்களை இடக்கூடாது. மேலே 1 முதல் 2 அங்குலம் தோட்ட மண் அல்லது பழைய மாட்டு சாண உரம் சேர்க்க வேண்டும். இது மண்புழுக்களுக்கு ஏற்ற சூழலை உருவாக்கும். 1 சதுர அடி பரப்புக்கு 500 முதல் 1000 மண்புழுக்களை விடலாம். ஈரப்பதம் 60 முதல் 70% இருக்க வேண்டும். வாரம் தோறும் தண்ணீர் தெளிக்க வேண்டும். மேலே ஈரமான சாக்கு அல்லது தென்னை இலைகளால் மூட வேண்டும். 45 முதல் 60 நாட்களில் மண்புழு உரம் தயாராகும். மணம் இல்லாத கருமையான மென்மையான உரம் கிடைக்கும்.

0: மண்புழு உரத்தை பிரித்தெடுக்க மண்ணை ஓரமாக வைத்தால் சூரிய ஒளி பகுதியில் மண்புழுக்கள் கீழே செல்லும். அவற்றை பிரித்து உரத்தை தனியாக சேகரிக்கலாம். நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை, நேரடி சூரிய ஒளி படாமல் பார்த்து கொள்ள வேண்டும், அதிக தண்ணீர் ஊற்றக்கூடாது, வேதிப்பொருட்கள் பூச்சிக்கொல்லி கலந்த கழிவுகளை பயன்படுத்தக்கூடாது, வாரம் ஒரு முறை கிளறிவிட வேண்டும். 1 கிலோ மண்புழு உரத்தை 10 முதல் 15 கிலோ மண்ணுடன் கலந்து தாவரங்களுக்கு பயன்படுத்தலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, கத்தரி பயிரில் தண்டு மற்றும் காய் துளைப்பான் பூச்சியை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த இயற்கை முறைகளை பின்பற்ற வேண்டும். பாதிக்கப்பட்ட பாகங்களை வெட்டி அழித்தல் வேண்டும். வாடிய நுனி புழு தாக்கிய காய்களை அகற்றி எரிக்க வேண்டும். இனக்கவர்ச்சி பொறியை பயன்படுத்த வேண்டும். 1 ஏக்கருக்கு 4 முதல் 5 இனக்கவர்ச்சி பொறியை பயன்படுத்தலாம். இயற்கை தாவர பூச்சி விரட்டிகளான வேப்பங்கொட்டை சாறு, இஞ்சி பூண்டு, மிளகாய் கரைசல், வேப்பெண்ணெய் கரைசல் இவற்றில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். இயற்கை தாவர பூச்சி விரட்டியாக வேப்பங்கொட்டை சாறு பயன்படுத்த வேண்டுமென்றால் 1/2 கிலோ வேப்பங்கொட்டைகளை 10 லிட்டர் தண்ணீரில் கரைத்து பயன்படுத்தலாம். இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல் தலா 50 கிராம் எடுத்து 10 லிட்டர் தண்ணீரில் கரைத்து இயற்கை தாவர பூச்சி விரட்டியாக பயன்படுத்தலாம். 3% வேப்பெண்ணெய் கரைசல் தெளிக்க 300 மில்லி வேப்பெண்ணெயை 50 மில்லி சோப்பு தண்ணீருடன் கலந்து இவற்றை 10 லிட்டர் தண்ணீரில் கரைத்து இயற்கை தாவர பூச்சி விரட்டியாக பயன்படுத்தலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் நன்மை செய்யும் பூச்சி இனங்கள் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண்மை அலுவலர் கே அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: உயிர் உரங்களை நிஜ நேர்த்தி மூலமாகவும் செய்யலாம். 50 மில்லி திரவ உயிர் உரத்தை தேவையான அளவு அரிசி கஞ்சியுடன் கலந்து 1 ஏக்கருக்குண்டான விதைகளை 30 நிமிடங்கள் நிலையில் உயர்த்தியதில் விதைக்கலாம். நாற்று மூலமாக நடும்போது 150 மில்லி திரவ உயிர் உரத்தை 40 லிட்டர் தண்ணீரில் கலந்து நாற்றின் வேர்கள் நனையுமாறு 30 நிமிடங்கள் வைத்து பின்னர் நடவு செய்யவும். நேரடியாக வயலில் இடும்போது 1 ஏக்கருக்கு 200 மில்லி திரவ உயிர் உரத்தை 20 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து நடவுக்கு முன்னர் வயலில் இடலாம். 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி திரவ உயிர் உரம் என்ற அளவில் உயிர் உரத்தை விடுத்து செய்யப்பட்ட நாளிலிருந்து 15, 30, 45 நாட்களில் பயன்படுத்தலாம். இந்த உயிர் உரங்கள் பயன்படுத்துவதனால் மண்ணில் கிடைக்கக்கூடிய சாம்பல் சத்தினை கரைத்து எளிதில் பயிர்களுக்கு கிடைக்க உதவுகிறது. மேலும் பயிர் வளர்ச்சியினை தூண்டும் வளர்ச்சி விக்கிகள் சாகுபடி செலவை குறைப்பதோடு ரசாயன உரங்களின் பயன்பாட்டுகளையும் இந்த உயிர் உரங்கள் வந்து குறைக்கப்படுகின்றது. பூச்சி நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கப்படுகின்றது. மண்ணின் நயம் மற்றும் மண் வளத்தை பாதுகாப்பதற்கும் இந்த உயிர் உரங்கள் உதவுகின்றன. நமது உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை பயன்படுத்துவதன் மூலமாக அது சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பானது, பயிர்களுக்கு நீடித்தான நிலையான பாதுகாப்பையும் கொடுக்கின்றது. இயற்கையில் உள்ள நன்மை செய்யும் பூச்சிகள் மற்ற பிற பறவைகள், விலங்கினங்கள், உயிரினங்கள் ஆகியவையும் பாதுகாக்கப்படுகின்றன. மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. நச்சுத்தன்மையற்ற விளைபொருட்களை உற்பத்தி செய்ய இதனால் முடிகின்றது. மேலும் இந்த உயிரியல் காரணிகளை பயன்படுத்துவது எளிது. பயன்படுத்தும் போது எந்த ஒரு தீங்கும் ஏற்படுவதில்லை. இந்த உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் மிக குறைந்த விலையில், அதுவும் மானிய விலையில் விநியோகம் செய்யப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சான மருந்துகள் விவசாயிகள் 100 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தும் போது 1 ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 13 ரூபாய் என்ற அளவில் மட்டும் தேவைப்படுகின்றது. NPV என்ற வைரஸ் கரைசலை 1 ஏக்கருக்கு 100 ml பயன்படுத்தும் போது 1 லிட்டர் 850 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. 100 மில்லி 85 ரூபாய்க்கு வேளாண் துறையின் மூலமாக கிடைக்கின்றது. இதுவும் மானிய வேலையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 50% மானியம். உதாரணத்துக்கு 1 கிலோ 135 ரூபாய் என்று பார்த்தால் மானிய விலையில் 65 ரூபாய் விகிதமும், 180 ரூபாய் என்று விற்பனை செய்யக்கூடிய பாக்டீரியா மருந்துகள் 90 ரூபாய்க்கும் மிக குறைந்த விலையில் கிடைக்கின்றது. முட்டை ஒட்டுண்ணி அட்டை என்பது ஒட்டுண்ணி அட்டை ஆனது 1 அட்டை 40 ரூபாய்க்கு விநியோகம் செய்யப்படுகிறது. மானிய விலையில் திட்டங்கள் மூலமாக 50% மானியத்திலோ அல்லது முழு விலையிலோ வாங்கி விவசாயிகள் பயன்பெறலாம்.
0: இதுவரை நன்மை செய்யும் பூச்சி இனங்கள் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாடு ஆய்வக

0: வேளாண்மை அலுவலர் கே அரிபுத்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
1: புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் 6:44. சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டே நம்மை எழுந்து நடமாட வைப்பது நம் மனதுதான் மிகச்சிறந்த நண்பன். நம்மை நாமே நேசிப்போம். தொடர்ந்து கேட்கலாம் புதிய காலை சொல்லாமலே படத்திற்கான பாடலோடு.
2: நடராஜ் இங்க பாரு, இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்படியே திருப்பி சொல்லிட்டு வரேன். ஓகே, எங்கே ரோஜா சொல்லு. சரி, வானம். வெரி குட். இப்ப சொல்லு சொல்லு சொன்னத சொல்லு. எங்கே பாடு. அப்படிதான் சொல்லு.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். இன்று காலை 8:02 மனசுக்கு பிடித்த புத்தம்புது விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலோடு விளம்பர காத்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் உங்களுக்கு பிடித்தமான புது பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 என்ற எண்களில் வரலாம். இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் நேரம் 6:50.

0: எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணன், சித்ரா குரல்களில் பாடல் கேட்டோம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திற்காக எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். புதிய காலை நிகழ்ச்சியின் நிறைவான பகுதியாக கேட்கலாம் பூந்தளிர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் செல்ல குழந்தைகளோட இனிமையான பேச்சுக்களோடு ஒவ்வொரு நாளும் நாம கேட்டு ரசிப்பது பூந்தளிர். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக நம் நிலையத்துக்கு ஒரு செல்ல குழந்தை வந்திருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து வராங்க அப்படின்னு கேட்டலாம் வாங்க. வணக்கம், உங்க பேர் என்ன தங்கம்?
2: யாழ்மொழி.
1: யாழ்மொழி, எங்க இருந்து வரீங்க?
2: பெரியகுடியிலிருந்து வரேன்.
1: பெருங்களிலிருந்து வரீங்களா? சரிங்க. என்ன படிக்கிறீங்க?
2: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
1: சரிங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
2: ஆத்தி சூடி சொல்ல போறேன்.
1: ஆத்தி சூடி சொல்ல போறீங்களா?
2: தந்தை தாய் பேன் நன்றி மறவேல் இளமயில் கல் கூடி பிரியேல் கொள்ளை விரும்பேல் நூல் பழக்கல் பெரியாரை துணைக்குள் ஊருடன் கூலிவாள் வைகரை துயில் எழு.
1: ரொம்ப அருமையா அழகா ஆதி சூடி பாடுங்க தங்கம். வாழ்த்துக்கள். ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க தங்கம்?
2: டீச்சர் ஆகணும் ஆசைப்படுறேன்.
1: உங்களுக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசையா? நீங்க டீச்சராக எங்க ஆகாஷ்வாணியின் சார்பாக மனமகிழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
3: இதே வேலையா போச்சு.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை புதிய கால நிகழ்ச்சியில பல அற்புதமான தகவல்களோட பாடல்களும் கேட்டு ரசித்தோம். இனிதே நிறைவு பெறுகிறது புதிய காலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:02.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து தொலைந்து போவதை விட இவர் ஏன் மற்றவர்களைப் போல இல்லை எனும் கேள்விக்குறியாக இருங்கள். எப்பொழுதும் ஒரு புதிராகவே இருங்கள். தனித்து நில், அது உனக்கான அடையாளம். தனித்துவத்தை இன்னும் மெருகேற்றும் என்ற தன்னம்பிக்கை வரிகளோடு இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்களுக்காக ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இன்னும் பல தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசிக்க காத்துட்ருக்கோம். நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் ஹீ பூக்கா கேட்டுட்ருக்கோம். நேரம் 7:06. நாளிடுகளில் வந்துள்ள தகவல், சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் மலைப்பகுதியில் மீண்டும் காட்டு தீ ஏற்பட்டுள்ளதால் பக்தர்களுக்கு அங்கு அனுமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே இயல்பு நிலை திரும்பும் வரை பக்தர்களுக்கு மலையேற அனுமதி இல்லை என விருதுநகர் கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். ஆடி அமாவாசை முன்னிட்டு ராமேஸ்வரம் கோவிலில் கட்டண தரிசனம் ரத்து. ஆகஸ்ட் 5 ராமேஸ்வரம் ராமநாதபுர சுவாமி கோவிலில் ஆடி திருக்கல்யாண விழா குடியேற்றத்தோட துவங்கியது. இன்று ஆடி அமாவாசை நாளாக கோவிலில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வருகை தருவர். ஆடி அமாவாசை தினத்தன்று கூட்ட நெரிசலை சமாளிக்க இன்று ஒரு நாள் மட்டும் கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுகிறது. சுவாமி அம்மன் தரிசிப்பதற்கு 100 ரூபாய், 200 ரூபாய் சிறப்பு தரிசன கட்டணம் ரத்து செய்யப்படுகிறது. அதைத் தொடர்ந்து பொது தரிசனத்திற்கான வழியில் மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர். கோவிலில் 22 தீர்த்தங்களில் நீராட ஒருவருக்கு ரூபாய் 25 கட்டணம் மட்டும் செலுத்த வேண்டும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நேரம் 7:08. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைஹி பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம்.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்க கேட்டுட்டு இருக்கோம். மதுரை கோட்டத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணியால் ஈரோடு செங்கோட்டை ஈரோடு ரயில் திண்டுக்கல் செங்கோட்டை இடையே ரத்து செய்யப்பட்ட நாட்களில் மதுரை செங்கோட்டை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஆகஸ்ட் 12 இன்று மாலை 6 மணிக்கு புறப்படும் மதுரை

செங்கோட்டை சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 13 அதிகாலை 5:20 புறப்படும். செங்கோட்டை மதுரை சிறப்பு ரயில் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தெரிந்த தகவலோடு தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் பாடல் கேட்டோம் எஜமான் படத்திற்காக. பொதுவா பாடல் கேட்கறது அப்படின்றது தனி சந்தோஷம். நமக்கு பிடிச்ச பாடல் அப்படியே கேட்டுட்டே ரசிச்சோம் அப்படின்னா மனசு இதமா இருக்கும் இல்லையா? அதுவும் புத்தம்புது பாடல்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடித்த புத்தம்புது பாடல்களை கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக 8-2 பாட்டு வேணுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட நேர்களின் பாடல்கள் வலம் வர காத்துட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்ட நேர்களோட விருப்ப பாடலுக்காக காத்துட்டே இருக்கு 8-2 பாட்டு வேணுமா? சரிமா, ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் என்ன பண்ணலாம்? 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-70 25-30-71 என்ற எண்களில் வரலாம். இன்று காலை 8-2 பாட்டு வேணுமா? உங்களுக்கு பிடித்த 19 பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேரம் 7:20 தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பேகி பூக்கள்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் சிறைச்சாலை படத்திற்காக பாடல் கேட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தியில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று ஆடி அமாவாசை, பூரி ஸ்ரீ பேடி அனுமன் ஆலயத்திற்கு செல்கிறோம். பூரி சக்கர தீர்த்தம் சாலையிலே ஜெகநாதர் ஆலயத்திலிருந்து 3.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஹனுமன் ஆலயம். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும் ஆலயம் இது. ஜெகநாத க்ஷேத்திரமான பூரியிலே பேடி அனுமான் தோற்றத்திற்கான கதை மிகவும் சுவாரஸ்யமானது. கடற்கரையில் அமைந்துள்ள பூரி ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயத்திலே ஜெகநாதராகிய கிருஷ்ணர், பலராமர், சுபத்ரா தேவி பிரதிஷ்டை செய்யப்பட்ட விழாவின் போது அனைத்து தேவர்களும் அற்புத காட்சியை காண ஒன்று கூடினார்கள். கடல் அரசனும் இந்த விழாவை காண வருகையில் கடல் அலைகள் பறந்து விரிய அனைவரும் ஊடினர். உடனே ஜெகநாதர் ஹனுமானை அழைத்து கடல் அலைகள் ஆலயத்திற்குள் நுழையாதவாறு பாதுகாக்குமாறு ஆணையிட்டார். அதன்படி ஹனுமன் ஆலய பாதுகாப்பில் ஈடுபட்டாலும் அவர் நினைவு முழுவதும் அயோத்தியா மற்றும் ஸ்ரீ ராமர் பற்றியே இருந்தது. எனவே ராமரை பார்க்க வேண்டும் என்று தோன்றும் போதெல்லாம் அயோத்திக்கு போவதும் வருவதுமாக இருந்தார். ஒரு நாள் ஹனுமன் தன் பணியை மறந்து அயோத்தி சென்றிருந்த போது கடலில் சீற்றம் ஏற்பட்டு ஆலயத்திற்குள் கடல் புகுந்தது. பூரி திரும்பிய அனுமனை ஜெகநாதர் கடிந்து கொண்டதோடு அவரது கரங்களிலும் கால்களிலும் விலங்குகளை மாட்டி பூரியை விட்டு வெளியே செல்லாதவாறு காவலாக இருக்கும்படி பணித்தார். இந்த அனுமாரே பேடி அனுமார் எனப்படுகிறார். பேடி என்றால் விலங்கு. இந்த அனுமார் சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ளதால் பேடி அனுமான் எனப்படுகிறார். மேலும் இந்த அனுமார் கோவில் கடற்கரைக்கு அருகில் இருப்பதால் இவரை தாரியா மகாவீர் என்கிறார்கள். தாரியா என்றால் கடல். ஹனுமன் நினைத்தால் அந்த விலங்கினை உடைத்து தன்னை விடுவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் விலங்கின் ஒவ்வொரு கண்ணியிலும் ராம என்னும் பெயர் பொறித்திருந்தமையினால் அதை உடைக்கும் எண்ணம் அனுமானுக்கு இல்லை. வடஇந்திய பாணியில் கட்டப்பட்ட கிழக்கு நோக்கி ஆலயம் இது. ஆலயம் அமைந்துள்ள தெருவில் வரவேற்பு வளைவு உள்ளது. இதன் மேற்புறம் நடுநாயகமாக அமர்ந்த கோலத்தில் அனுமனும், அவரது இடப்புறம் ஸ்ரீ தேவியுடன் திருமால், வலப்புறம் சீதாராமர் ஆகிய சுதை சிற்பங்கள் உள்ளன. பெரிய மண்டபத்தை எடுத்த கருவறையில் ஸ்ரீ பேடி அனுமன் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார்.

0: கரத்தில் சஞ்சீவி மலையையும் இடது கரத்தில் கதையையும் ஏந்தியுள்ளார். இவர் உடல் முழுவதும் சிந்தூரம் பூசப்பட்டுள்ளது. ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா, சீதாராமர் சன்னதிகளும் இங்கு உள்ளன. அமாவாசை, அனும ஜெயந்தி, பன சங்கராந்தி எனப்படும் ஒரிசா புத்தாண்டு போன்றவை இங்கு விழா நாட்கள். அனுமனுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். பூரி பேடி அனுமனை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீராம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செதில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைஹி பூக்க கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:35 நிமிடம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC 2026 ஆண்டிற்கான குரூப் 2 2A போட்டித் தேர்வு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. குரூப் 2 2A பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 812. இதற்கான முதல் நிலை போட்டித் தேர்வு நவம்பர் 1 தேதி, விண்ணப்பிக்க கடைசி நாள் செப்டம்பர் 9, அதாவது அடுத்த மாதம் 9 தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள். மேலும் முழுமையான தகவல் பெற tnpsc.gov.in என்ற இணையத்தை பார்க்கலாம். தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பூக்கள்.

கிருஷ்ணசந்திரன் சுஜாதா குரல்களில் பாடல் கேட்டோம் பசும் பொன் படத்திற்காக. நேரம் 7:40. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். மலை மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும். அதாவது இன்று 12 August, நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் சில இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கேட்கலாம் FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: நேரம் 7:47 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைஹி பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். 10ஆம் வகுப்பு அசல் மதிப்பெண் சான்றிதழ் மாணவர்களுக்கு இன்று முதல் விநியோகம். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் மற்றும் தனி தேர்வாளர்களின் மதிப்பெண் சான்றிதழ் இன்று August 12 முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளது. மறு கூட்டல் மறு மதிப்பீடு முடிவுகள் சேர்த்து இந்த சான்றிதழ் வழங்கப்படும். அந்தந்த பள்ளிகளில் வழங்கலாம். அது தவிர தனி தேர்வர்கள் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது சமர்ப்பித்த அசல் மதிப்பெண் சான்றிதழ்களையும் அவர்கள் தேர்வு எழுதிய மையங்களிலே பெற்றுக் கொள்ளலாம். மேலும் கூடுதல் தகவல் பெற www.dge.tn.gov.in என்ற இணையத்தை அணுகவும். தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பூக்கள்.

ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்க கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:53. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தரிசனம் செய்ய 8:00 வரை பக்தர்களுக்கு அனுமதி. தினமும் காலை 5:00 நடை திறக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை 4:00 நடை திறக்கப்படும். பக்தர்கள் தரிசனத்திற்கும் அனுமதிக்கப்படுவர். விசேஷ நாட்களில் தரிசன நேரங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

அருண்மொழி தேவி குரல்கள்ல பாடல் கேட்டோம். நாட்டுப்புற பாட்டு படுத்திருக்காக எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில இவ்வளவு நேரமும் அற்புதமான பல தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசித்தோம். நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி. அடுத்த நிகழ்ச்சியாக 8-2 மனசுக்கு பிடித்த புத்தம்புது விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக பலம் வர காத்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்க 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 170 1 என்ற எண்களில் வரலாம். இன்று காலை 8-2 பாட்டு வேணுமா. நிகழ்ச்சிக்காக காத்திருக்கலாம். அதற்கு முன்பாக செய்திச் சுருக்கம் சென்னை இன்றிலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்ய உள்ளார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விபரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனித்தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக் அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 1602 கிலோ போதைப் பொருட்களும் எரித்து அழிக்கப்பட்டன. கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: எங்கேயும் எப்போதும் சந்தோஷமா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மனசுக்கு பிடித்த 19 விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி. வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்திலிருந்து அஜித் பாண்டி பேசுறேன்.
1: அஜித் பாண்டி, சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்?
2: சூழி படத்திலிருந்து மோனிகா பாட்டு போடுறது. நன்றி.
1: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்

0: பாட்டு வீரமாக கேட்டுட்டு இருக்கோம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக. நேரம் 8:07 வரும். அடுத்த நேயர் வணக்கம்.
1: தென்மகாலி மடத்திற்கு இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம் சொல்வது
1: பரமக்குடியிலிருந்து புவனேஸ்வரி ஜெயசன். நேற்று அனைவரும் நல்லா மேடம்.
0: எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: சீமராஜா படத்துல இருந்து ஒன்னு விட்டா யாரும் எனக்கு அந்த பாட்டு
0: மேடம். பாடல் கேட்டுலாமா?
1: கேட்கலாம். நன்றி.
0: நன்றி உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் மாவட்டம், யாஸ்மின்.
2: யாஸ்மின், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: எனக்கு விடுதலை படத்துல இருந்து காட்டுமல்லி.
2: காட்டுமல்லி, இந்த பாடல் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
3: எஸ் மேம், ரொம்ப பிடிக்காது.
2: சரி, பாடல் கேட்டுடலாமா?
3: ஓகே மேம்.
2: நன்றி உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: மேம்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு

ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410. பாட்டு விரும்ப நிகழ்ச்சியில் வந்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க ஐயா. வணக்கம். சரி, அந்த நேயரின் விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். பில்லா படத்திற்காக நேரம் 8:20 நிமிடம்.

0: 8:25 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வீணமா கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய பாட்டு வீணமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்க போறீங்க? நன்றி உங்களுக்காகவும் கேட்டு அனைத்து நேர்களுக்காகவும்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 8:30 FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நேர பண்பலைக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
2: 103.3 வணக்கம். கூட மேல கூட வச்சு பாட்டு.
1: யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமதுரம்
1: மாவட்டம் தினகரம் பேசுறேன். உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

0: பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக. நேரம் 8:36 நிமிடத்தில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: இனிய காலை வணக்கம் சொல்வது
1: பரமக்குடியிலிருந்து அலங்கார ராஜ்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: காக்கி சட்டை படத்துல இருந்து ஏதோ ஒரு பாடல் தாங்க மேடம்.
0: உங்களுக்கான விருப்ப பாடல் இதோ.
2: எடியே.

0: ஒதுங்கி போட தள்ளி நான் முள்ளிருக்கும் கள்ளி என தொட்டு போட்ட அங்க இங்க தீவப்பன அடிக்கு விஷ சொல்லி அரசை சிக்கில்லி எங்கிட்ட பண்ட வள உடன் அடிக்குது
1: கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிடே
2: எங்கேயும் எப்போதும் சந்தோஷமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பாட்டு விரும்ப நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: காலை வணக்கம் மேடம், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
2: காலை வணக்கம், சொல்லுங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: கொஞ்சம் வீரம் படத்துல வந்து தங்கமே தங்கமே அந்த பாட்டு மேடம்
2: கேட்டுவோமா?
3: நன்றி மேடம், நன்றி.
2: நன்றி உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.
4: பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி வெக்கப்பட்டு சிரிக்குது, கடாமீச கடாமீச எட்டி கட்டி பிடிக்குது, பொத்தி வச்ச ஆசையெல்லாம் பத்தி கட்டு எறிகுது, கா

கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட.

0: பூச்சி பட்டாம்பூச்சி வெக்கப்பட்டு சிரிக்குது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 8:46. பாட்டு வீணுமா கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வீணுமா நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான நேயர் வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்கம்மா.
3: ராமநாதபுரத்திலிருந்து வெயில்நாச்சியார்.
2: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: தர்மதுறையிலிருந்து.
2: தர்மதுறையிலிருந்து உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை மனசுக்கு பிடித்த 19 விருப்ப பாடல்களின் நேயர்களின் விருப்பமாக ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக பலம் வந்து சென்றது. நிறைவு பெற்றது பாட்டு வேணுமா நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: காசியில் ஒரு பண்டிதர் இருந்தார், நிறைய படித்தவர், அதனால தான் பண்டிதர். அவர் ஒரு நாள் ஏதோ ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருந்தார். வழியில் மழை பிடிச்சிக்கிட்டது. சரி, மழை நிற்கிற வரைக்கும் பக்கத்தில் எங்கேயாவது ஒதுங்கி இருந்துட்டு புறப்படுவோம் அப்படின்னு நினச்சார். பார்த்தார், அங்கே ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டு திண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டார். அந்த வீட்டு மாடியில் ஒரு அம்மா குடியிருந்தாங்க. அந்த சமயத்தில் தெருவில் சில பேர் ஒரு இறந்தவர் உடம்பை தூக்கிக்கிட்டு போய்கிட்டுருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அந்த அம்மா தன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு, இதை பாருமா, இந்த இறந்து போனவர் எங்கே போகிறார், சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரா அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரின்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன பொண்ணு வெளியில் ஓடுது. கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தது. இப்போ தூக்கிட்டு போனாங்களே, அவர் சொர்க்கத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, மழை ஓயலை. பண்டிதர் இன்னமும் அந்த திண்ணையில் தான் உட்காந்துருக்கிறார். இந்த சமயத்தில் இன்னொரு ஒருத்தரை தூக்கிட்டு போகிறாங்க சுடுகாட்டுக்கு. மாடியில் இருந்த அந்த அம்மா மறுபடியும் அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டுது. தப்பாருமா, இப்போ தூக்கிட்டு போகிறாங்களே, இவர் எங்கே போகிறார், அதையும் விசாரிச்சுட்டு வா அப்படின்னாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு மறுபடியும் வெளியில் ஓடிச்சு கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தது. இவர் வந்து நரகத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிச்சு. இவ்வளவையும் அந்த பண்டிதர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், குழப்பம். யோசிச்சு பார்த்தார், நானும் எவ்வளவோ சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கிறேன், இருந்தாலும் ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம் எங்கே போகிறாங்கிறத தெரிஞ்சிக்க முடியலையே. ஆனால் இந்த சின்னோண்டு பொண்ணு எங்கேயோ ஓடுது, திரும்பி வருது, அவர் சொர்க்கத்துக்கு போகிறாருங்குது, இவர் நரகத்துக்கு போகிறாருங்குது, இது எப்படி அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணார். சரி, நேரிலேயே கேட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மாடிக்கு போனார். அந்த அம்மா அவரை வரவேற்று என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரா அப்படிங்கிறத அந்த சின்ன பொண்ணு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டார். உடனே அந்த சிறுமியை வந்து அவர் முன்னாடி கூப்பிட்டு நிற்க சொல்லிச்சு. அந்த சின்ன பொண்ணே விவரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டுது. அதாவதுங்க, முதல்ல ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்களே, அவர் வாழ்ந்த இடம் எதுன்னு விசாரிச்சுக்கிட்டு போனேன். அங்கே போனால் அங்கே எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. மகாராசம் போயிட்டாரே, எவ்வளோ நல்ல காரியம்லாம் பண்ணார், தான தர்மங்கள்லாம் பண்ணார், அடுத்தவங்களுக்கு உதவியாக இருந்தார், அவர் போயிட்டாரேன்னு சொல்லி எல்லோரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அதனால் அவர் சொர்க்கம் போகிறார்னு முடிவு பண்ணிட்டேன். ரெண்டாவதாக ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்களே, அவர் வீட்டையும் தேடிட்டு போனேன். அங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அயோக்கியம் தொலைஞ்சான், எவ்வளோ அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருந்தான், இனிமேல் நமக்கு கவலை இல்லைன்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த ஆள் நரகத்துக்கு போகிறார் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு அந்த பொண்ணு. இதை கேட்டதுக்கு அப்புறம்தான் அந்த பண்டிதருக்கு தான் படித்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து தான். அதாவது, நல்ல காரியங்கள்

0: செய்கிறவர்கள் நல்ல கதி அடைகிறார்கள், கெட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் கெட்ட கதி அடைகிறார்கள் அப்படின்னு அவர் சாஸ்திரத்தில் படித்ததுக்கு இப்போ தான் அவருக்கு விளக்கம் கிடைச்சிது. எவ்வளவு படித்து என்ன பிரயோஜனம்? படித்தது ஞாபகத்துக்கு வர்றதுக்கே ஒரு சின்ன பொண்ணோட உதவி தேவைப்படுறது மாதிரி ஆயிட்டுதே. நரகத்துக்கு போய் சேர்ந்த ஒரு ஆள் தன் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நான் இறந்து போனப்போ கூட எங்கள் ஊரில் பல பேர் கூடி நின்று அழுதாங்க, இருந்தாலும் கூட நான் சொர்க்கத்துக்கு போகலை, நரகத்துக்கு தான் வந்துட்டேன் அப்படின்னு அவன் பக்கத்தில் இருந்தவன் கேட்டிருக்கான். எப்படின்னு அழுதவங்க அத்தனை பேரும் எனக்கு கடன் கொடுத்தவங்க அப்படின்னு நானா இவன்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தாக்கல் செய்யவுள்ளார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் மத்திய அரசு குழுக்களை அமைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையையொட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கலில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 செம பீட்டான சாங்ஸும் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை நிகழ்ச்சியில். வெற்றி எல்லாருமே விரும்புகிற விஷயம், ஆனால் அந்த வெற்றி அவ்வளவு ஈஸியாலாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. அதற்கான விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் அந்த வெற்றி கனி கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம கையில் கிடைக்கும்ன்ற தன்னம்பிக்கை வரிகளோட கில்லி படத்திலிருந்து உற்சாகமாக ஒரு பாட்டை கேட்கலாம்.
2: தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் ஷக் தும் தும்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 9:09. வாங்க இந்த நாளோட சிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இளைஞர்கள் ஒரு நாட்டோட எதிர்காலம் மட்டும் இல்லைங்க, நிகழ்காலத்தை மாற்றத்தை உருவாக்குற சக்தியும் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஆகஸ்ட் 12 சர்வதேச இளைஞர் தினமா கொண்டாடுறோம். 1999 ஆகஸ்ட் 12 ஐநா பொது சபை சர்வதேச இளைஞர் தினமா அனௌன்ஸ் பண்ணாங்க. 2000 இருந்து உலகம் முழுக்க இந்த நாளை சர்வதேச இளைஞர் தினமாக கொண்டாடுறோம். இந்த நாளோட முக்கிய நோக்கம் பொருளாதாரம் மற்றும் அரசியல் வளர்ச்சியில் இளைஞர்களோட பங்கு அதிகரித்து அவங்க எதிர்கொள்ள

நேரம் 9:15 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த நாளோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்திரலாமாங்க. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று போற்றப்படும் விக்ரம் சாராபாய் அவங்க பிறந்த நாள். 1919 அகமதாபாத்தில் பிறந்தாங்க. 1962 இன்காப்ஸ்பர் அமைப்பை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிச்சாங்க. அறிவியல்ன்றது ஆய்வகங்களில் மட்டும் இருக்கக்கூடாது, மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கும் பயன்பட வேண்டும்னு தொலைநோக்கு பார்வையுடன் இருந்தாங்க விக்ரம் சாராபாய். அவங்களோட கனவுகளும் முயற்சிகளும் இன்று இந்தியாவோட விண்வெளி சாதனைகளை நம்ம பெருமைப்படுத்துது.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இல் ரைட் ஆம்பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாம தெரிஞ்சுக்க போற அடுத்த தகவல், ஆகஸ்ட் 12 இன்னைக்கு உலக யானைகள் தினமாகவும் அனுசரிக்கப்படுது. இந்த தினம் அனுசரிக்கப்படுறதுக்கான நோக்கம் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க யானைகள் எதிர்கொள்ளும் ஆபத்துகள், தத்தங்களுக்காக யானைகளை வேட்டையாடுறது, வாழ்விட இழப்பு, இது குறித்தெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் தாங்க யானைகள் தினம் அனுசரிக்கப்படுது.

0: நேர்களே, நம்ம ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமலை நிகழ்ச்சி தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
1: வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம பாரத பிரதமரின் நலத்திட்டத்துல ஆஸ்தாவன பாதுகாப்பு திட்டம் பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். இந்தியாவில் இருக்கிற புனித காடுகளை பாதுகாக்கவும் சீரமைக்கவும் கொண்டு வரப்பட்ட திட்டம் தாங்க ஆஸ்தாவன் சன்ரக்ஷன் யோஜனா என்ற ஆஸ்தாவன பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டத்தை பத்தி இன்னும் தெரிஞ்சுப்போம், இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 90.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பாரத பிரதமரோட நலத்திட்டத்தில் ஆஸ்தாவன் சன்ரக்ஷன் யோஜனா திட்டத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம். ஆஸ்தாவன் சன்ரக்ஷன் யோஜனா திட்டம்ன்றது மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ் இருக்கும் கேம்ப அமைப்பு நிதி உதவியுடன் தாங்க செயல்படுது. அது என்ன ஆஸ்தான் கேக்குறீங்களா? ஆஸ்தானா புனித காடுகளை தாங்க ஆஸ்தாவன்னு குறிப்பிடுறோம். இத்திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்தியா ஃபுல்லா இருக்கிற 15,000 புனித காடுகளை மறு சீரமைச்சு மீண்டும் பசுமையாக்கி பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பதுவே இதன் முக்கிய நோக்கம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் 9:42. நம்ம அடுத்ததா தேனீக்களை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேனீக்கள் நம்ம பக்கத்துல வர்றப்ப ஒரு ஹம்மிங் சவுண்டு கேட்கும். அது எதனாலும் தெரியுமா? தேனீக்கள் தன்னோட ரெக்கையை 1 நிமிஷத்துக்கு 200 முறை அசைக்குமாங்க. அதனால தான் அந்த ஹம்மிங் சவுண்ட். அது மட்டும் இல்லாமல் தேனீக்கு 5 கண்களும் 2 இரைப்பையும் இருக்குமாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல.

அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

செம பீட்டான சாங்ஸோடும் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனோடும் நம்ம இணைஞ்சிருக்கோம். ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்த தகவல் என்னன்னு கேட்கலாமா? சூரியகாந்தி பூவை பார்த்த உடனே நமக்கெல்லாம் என்ன தோணும்? ரொம்ப அழகாக இருக்கு, பக்கத்தில் போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு தானே தோணும். ஆனால் சூரியகாந்தி பூவை பயிர் பண்ணுறதுனால அதோட வேர் மண்ணில் உள்ள ஒரு சில ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை அப்சர்வ் பண்ணுற தன்மை இருக்குதாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபைட்டோ ரெமிடியேஷன்னு சொல்லுவாங்க. இந்த தகவலை தொடர்ந்து ஒரு பாட்டை கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த தகவல் என்னன்னு பாத்திரலாமா? தூத்துக்குடி மாவட்டம் குலசையர பட்டணத்துல இந்தியாவோட செகண்ட் SSLV ஏவுதளம் உருவாகிக்கிட்டு வருதுங்க. முதல் ஏவுதளம் ஆந்திர பிரதேசல உள்ள ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல அமைஞ்சிருக்குங்க.

0: இதுவரை நாம் கேட்டு ரசித்த ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கார்த்திகா.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

0: நேர்களை தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று முன் புதுதில்லியில் வெளியிட்டார். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற சுதந்திர போராட்டத்தின் போது வந்தே மாதரம் என்ற சொல் பல்வேறு பகுதிகள், மொழி, மதத்தைச் சேர்ந்த மக்களை ஒன்றிணைத்ததாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இல்லந்தோறும் தேசிய குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதுதில்லியில் மாணவர்கள் பங்கேற்ற சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்து பேரணியில் பங்கேற்றார். பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த

விபரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ண கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின் தனி தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் சற்று முன் முன்மொழிந்தார். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 8689 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

10:03. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பம். இன்று என் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி. வணக்கம் நேர்களே, என் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன வரப்போகுது, என்ன கேட்க போகிறோம், என்ன மாதிரியான பாடல்கள்லாம் கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்க ஆர்வத்தோட காத்துட்டு இருப்பீங்க. சரி, ஒரு பாடல் கேட்போம். அந்த பாடலில் தான் இருக்குது இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில் இதை பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னு.

0: விண்ணப்பம் நிகழ்ச்சியில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதே தாங்க, பாட்டால் புத்தியும் சொன்னாங்க, பாட்டால் பக்தியும் சொன்னாங்க. பக்தியாக இருந்தாலும் சரி, மங்களகரமாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும், எல்லாத்துக்குமே நமக்கு பாட்டு தான். ஒரு மனிதன் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும், அதாவது தாலாட்டிலிருந்து ஒப்பாரி வரைக்கும், எல்லாமே இசை தான். இசையை ரசிக்காத ஜீவராசிகளே இல்லை. அப்படிப்பட்ட பாட்டு, அதை பற்றி தான் இன்றைக்கி என் விருப்பம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம்.
1: ஒரு

ஒரு பாட்டு உன் மனசை இழுக்குத அப்படின்ற மாதிரி நிச்சயமா பாட்டை போட்டா, நமக்கு பிடிச்ச பாட்டு போட்டா அப்படியே நம்ம மனசை அப்படியே சுண்டி இழுக்கும் இல்லையா? அதுதான் அந்த இசைக்குரிய ஒரு தனித்துவம். நம்ம மனசில் இருக்கக்கூடிய உணர்வுகளை, ரொம்ப ஆழமான எண்ணங்களை இசையால், ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப சோகமாக இருந்தாலும் சரி, அந்த இசையை கேட்கும் பொழுது ஒரு தனி புத்துணர்ச்சி வரும் இல்லையா? இல்லை ஒரு பாடல் நம்மளை சோகப்படுத்தவும் முடியும், சந்தோஷப்படுத்தவும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு இசையை வந்து நம்ம நிச்சயமாக ரசிக்கக்கூடிய ஒரு இசை. இது என்ன மாதிரியான பரிணாமங்களில் இருக்குது? பொதுவாக இயற்கைக்கு, அந்த கவிதைக்கு ஒரு வடிவம் கொடுக்கக்கூடியது அந்த மென்மையான இசைகள் தான். இயற்கையை வர்ணிக்கிறோம் அப்படின்னு அப்படியே பாட்டை கேட்டுட்டே இயற்கை, அவங்க சொன்ன மாதிரி மேகங்கள், மலை, இந்த மாதிரியான இயற்கையை வர்ணிக்கிறதுக்கும் இசை முக்கியத்துவம் இருக்கு. அப்படியே கிராமப்புறம் போனோன்னா நாட்டுப்புற பாடல்ல ஆரம்பிக்கும். தாலாட்டிலிருந்து கும்மி பாட்டுல இருந்து தொழில் பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய படகு ஓட்டம் பொழுது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பழுவை குறைக்கக்கூடியது எல்லாமே பாட்டு தாங்க.

0: மச்சான்.
1: ஏல மறக்க பொட்டி, நீ தாளத்தை போடுறா. ஏன் நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டுக்கு இதுலடா தாளம். நான் போடுறேன் பாரு. தும் திண்டா தின் தின் திண்டா, தும் திண்டா தின் தின் திண்டா. இப்படி போடணும், புரியுதா? போடு. அப்படிதான் என் புல்லாங்குழலு. நீ ஏன் வாய் பார்த்துட்டு நிக்கிற? பாட்டை வாங்கி வாசிடா. நீ படியாத்தா?

எல்லா வீட்டு கதவையும் தட்டும், உங்க மனசோட ஒட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி பாட்டு இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 10:20 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில என் விருப்பம் பத்திதா, என் விருப்பம்னா இன்னைக்கு பாட்டு. பொதுவா புல்லாங்குழல், நாதஸ்வரம், வீண இசை இதெல்லாம் இசை

நேரம் 10:25 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 விருப்ப கானங்களில் என் விருப்பம் இன்னைக்கு பாட்டு பத்தி அற்புதமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். தனிமைக்கு துணையாக வருவது பாட்டு, அறியாமையின் நோய்க்கு மருந்தாக வருவது பாட்டு. இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில பாட்டு பத்தின பல விஷயங்கள் கேட்டீங்க பாடலோட. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவள்ளி. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நண்பர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னைக்கு நம்ம ஒருபட பாடல்களில் மூன்று கல்லூரி நண்பர்களின் நட்பு, வாழ்க்கை மற்றும் கனவுகளை சொல்லும் விதமாக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வெளிவந்த நண்பன் படத்திலிருந்து தாங்க பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். முதல் பாடலாக கேட்கலாம் விவேகாவின் வரிகளில் கிருஷ் மற்றும் சுஜித் குரலில்.

ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில நண்பன் படத்துல இருந்து சூப்பரா பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சர்வதேச இளைஞர் தினம் நம்ம கொண்டாடி இருக்கோம். அந்த நேரத்துல ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில நண்பன் திரைப்படத்துல பாடல் கேட்டு இருக்கோம். அடுத்த நிகழ்ச்சியா என்ன விளம்பரம் காத்துட்டே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 11:02 கண்ணாடி மாளிகையில கல்லூரி கலாட்டா தாங்க பண்ண காத்துட்டே இருக்கும். கல்லூரி கலாட்டாவோட இன்றைய தலைப்பு சாதிப்போம் வாருங்கள். சர்வதேச இளையோர் தினத்தை ஒட்டி சிறப்பு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியாக வந்து விளம்பரம் காத்துட்டே இருக்கு. சரி, கல்லூரி கலாட்டா பண்ண இன்னைக்கு நமது நிலை அறிவிப்பாளர்கள் எந்த காலேஜ் போயிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரை அவன்யாபுரம் பகுதியில் அமைந்துள்ள NMS சேர்மத்தாய்வாசன் மகளிர் கல்லூரிக்கு தாங்க போயிருக்காங்க. அங்க இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்தா இன்னைக்கு சூப்பர் வைபா யூத் டே, அதாவது இன்டர்நேஷனல் யூத் டேவை நம்ம கொண்டாட போறோம். ஸோ கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு காலையில 11:02 சாதிப்போம் வாருங்கள் கண்ணாடி மாளிகையில சிறப்பு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியாக வளம் வர காத்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில நண்பன் திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த படத்துல பாடல்களுக்கெல்லாம் இசையமைச்சிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ். இதோ அடுத்த பாடலா வந்துட்டே இருக்கு பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 ஒரு பட பாடல்களில் டன்மன் திரைப்படத்திலிருந்தாங்க பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதோ நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக

10:49. ஒரு பட பாடல்களில் அடுத்த பாடலாக வலம் வருகிறது நட்பின் உணர்வை சொல்லும் அழகான பாடல். நா. முத்துக்குமாரின் வரிகளில் ராமகிருஷ்ணமூர்த்தியின் குரலில் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒரு பட பாடல்கள் தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். டன்மன் படத்திலிருந்து இதோ அடுத்த பாடலாக மதன் கார்கி வரிகளில் ஆலப்ராஜு குரலில் கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும், மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர் இடங்களின் எண்ணிக்கையை தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடர வேண்டும் என்றும், வரும் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் மகளிருக்கு 1/3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று முன்மொழிந்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான மசோதாவை மாநிலங்களவையில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவீக அரசு வீண் வதந்திகளை

பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 113,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆடி அமாவாசையையொட்டி திருச்சி, வேதாரண்யம், மயிலாடுதுறை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ மதிப்புடைய போதைப் பொருட்கள் காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரியா ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி குற்றஞ்சாட்டியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: சர்வதேச இளையோர் தினத்தை ஒட்டி சிறப்பு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியாக நமது அறிவிப்பாளர்கள் எல்லாம் கல்லூரி கலாட்டா பண்ண எங்க போயிருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்லவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யார் யார் போயிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் FM 100.9 நாம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறப்பு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சிக்காக சாதிப்போம் வாருங்கள். கனவுகளை நெஞ்சில் சுமந்து காலத்தை வெல்லும் காலடிகள், தடைகளை தாண்டி முன்னேறும் தன்னம்பிக்கையின் சிறகுகள், புதிய வரலாறு எழுதுபவர்கள். என்னடா இப்படி சொல்லிட்டே போறேன் அப்படின்னு பாக்குறீங்களா? நாளைய உலகை உருவாக்கும் இளைஞர்கள், அதாவது சுவாமி விவேகானந்தர்கள் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, 100 இளைஞர்களை தாருங்க, இந்த உலகத்தை நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன் வந்து சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களை கேட்டாரு அப்படின்னு சொன்னா, உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி அவங்க கிட்டதான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு மாபெரும் சக்தி, அதாவது மாணவிகள் மத்தியில இன்னைக்கு நம்ம சிறப்பு கல்லூரிகளாட்டா வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னமே சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியில தான் நம்ம இருக்கோங்க. இது வந்து மதுரை அவனாபுரம் பகுதியில வந்து இருக்குங்க. ஆமா, அதாவது இங்க இருக்கிற எல்லா மாணவிகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமா ஜாலியா நம்ம கிட்ட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன சொல்ல போறாங்க, அவங்க திறமைகள்லாம் நம்ம கிட்ட வந்து அப்படியே சொல்றதுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லணுங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்க, அதை வந்து எப்படி சொல்றதுனே தெரியல. அவங்க வந்து கலர்ஃபுல்ல ஜாலியா ஒரு வைபோட நம்ம கிட்ட இருக்காங்க. கிளாரா நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வராங்க, அதை அப்படியே கேட்டுலாமே. கிளாரா சொல்லுங்க.
4: இல்ல, ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் முதல்ல வந்துட்டு ஹாப்பி இன்டர்நேஷனல் யூத் டே வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு, அது பார்த்தோம் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா ரொம்ப சோகமா இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல ஒரு ஆள் இருந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப வருத்தத்தோட 4 பேர் இருக்காங்க, அதுக்கு நடுவுல ஒரு ஆள் இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப என்ன சுத்தி 4 இல்லங்க, 400 மேற்பட்ட வந்து கேர்ள்ஸ் நிக்கிறாங்க. எப்படி நிக்கிறாங்க அப்படின்னா, உற்சாகமா ஜாலியா ரொம்ப ரொம்ப அழகா அவ்வளவு கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. இந்த சத்தத்தை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, செம்ம வைபா எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுடைய காலேஜ் பேரு கோரத சொல்லுங்க கேக்கலாம். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இன்னைக்கு இன்டர்நேஷனல் யூத் டேக்கு ஒரு விஷயம் சொல்லிடலாமா? ஹாப்பி சூப்பர் சூப்பர் சூப்பர் வைபோட இன்னைக்கு நிகழ்ச்சி வந்துட்டு ஆரம்பிச்சாச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ப்ரோக்ராம் இருந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் இப்ப ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்போ ஸ்டேஜ்ல ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து வரவேற்புரை, வாழ்த்துறை, முடிவுரை அப்படின்றலாம் சொல்லுவாங்கல்ல, அது சொல்றதுக்காக நம்ம கிட்ட அவர் வரவேற்பு காத்துட்டு இருக்காங்க. யாரு வந்திருக்காங்க அப்படின்றத கேட்டுலாமா?
3: அதுக்கு முன்னாடி இங்க நம்ம யாராவது வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதான் மறந்துட்டீங்க பாத்தீங்களா? இங்க நாங்க வந்திருக்கோம். டயனா, கிளாரா, சிவசங்கரி மற்றும் வேல்முருகன் அவர்கள் எங்களோட இருக்காங்க.

0: நிகழ்ச்சியில எங்க எல்லாருமே சம வைபோட பேச காத்துட்டு இருக்கோம். நாங்களே பேசுறதா நல்லா இருக்கு. அதை வரவேற்பிருக்க கொடுக்க நம்ம கிட்ட ஒரு மனைவி காத்துட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம், உங்களை பத்தி சொல்லுங்க.
1: எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்க ஹர்ஷிதா, இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட் யூனியன் சேர்மன். இன்னைக்கு நம்ம காலேஜுக்கு வந்திருக்கிறது யாரு அப்படின்னா, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 எஃப்எம்ல இருந்தா வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம ரேடியோ கேட்க போறதுல, ரேடியோவே நம்மள தேடி வந்திருக்கு. வந்திருக்க இடம் புதுசுல, சோ வந்திருக்கவங்களை வெல்கம் பண்ணிடலாமா? வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். என்எம்எஸ் சேர்மத்தை வாசன் காலேஜ் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. வி ஆர் நாட் ஜஸ்ட் அ ஃபியூச்சர், வி ஆர் த வாய்ஸ் ஆஃப் டுடே. யங் வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் ஐடியா, எ பெட்டர் டுமாரோ. ஆகாஷ்வாணி எஃப்எம் சேர்ந்து ஒரு ரேடியோ மட்டும் இல்லாம அது மக்களுக்கு புது சிந்தனையையும் நல்ல செய்தியையும் மக்களுக்கு கொண்டு போகுது. முகம் காட்டாமல் மனதை கவரும் ஒரே எஃப்எம் நம்ம ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தான். No screen, no scroll. Just tune and enjoy. குரல்கள் சந்திக்கும் போது புதிய சிந்தனைகள் பிறக்கின்றன. இந்த ஒரு மணி நேரம் உங்களுடன் நாங்கள், எங்களுடன் நீங்கள். வாங்க பழகலாம். என்ன மக்களே, ஆரம்பிக்கலாமா?
0: ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுறேன்னு சொன்னீங்களா ஹர்ஷிதா, அப்படியே நீங்களே ஆரம்பிச்சு பாட்டு பாடுறீங்களே.
1: ஓகே, நான் வந்து கேஷுவலா பாடுறேன்.

0: வணக்கம்.
1: ரொம்ப அருமையா பாடினாங்க. அதாவது எப்பவுமே வந்து வரவேற்புக்கு அப்புறம் பெரியவங்களோட வாழ்த்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு இந்த கல்லூரிய முதல்வர் நம்ம கிட்ட இருக்காங்க, அவங்களோட வாழ்த்தோட நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்துடலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம். முதலாவதாக என்னுடைய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏர் எஃப்எம் ராமேஸ்வரம் மற்றும் ரெயின்போ அலைவரிசையில் மதுரையிலிருந்து 103.3 அலைவரிசையில் வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில எங்களுக்கு வாய்ப்பளித்த ஆகாஷ்வாணிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வாக எங்களுடைய கல்லூரியில் கல்லூரி கலாட்டா என்ற நிகழ்வு இன்று நடந்து கொண்டிருக்கிறது. கலாட்டான்னு சொன்னாலே ஒரு என்தூ தான். எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமல்லாது இங்கு எங்களுடைய செயலாளர் மற்றும் தாளாளர் திரு வி கே வி பாலகுரு ஐயா அவர்களும் இந்த பங்களிப்பில் இருக்கிறார். அவர்களையும் இந்த தருணத்தில் நான் நன்றியுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு. இந்த இன்னைக்கு என்ன அப்படின்னா, கல்லூரியில இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிட்டினது மட்டுமல்லாது இன்டர்நேஷனல் யூத் டே கொண்டாடுவதற்கான வாய்ப்பும் கிட்டியிருக்கிறது. நேஷனல் யூத் டே விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது இன்டர்நேஷனல் யூத் டே. அப்ப இளையோர்களின் பங்கு, இளைஞர்களின் பங்கு அப்படின்றது வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படின்ற உத்வேகத்தை கொடுக்கும் நிகழ்ச்சியாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில ஒரு மாணவன் வந்து இளைஞர் இருக்கிறது வந்து, அதாவது ஸ்கூல் படிக்கிற காலகட்டம் முதல் கல்லூரி படிப்பு வரைக்கும், மேற்படிப்பு போகிறது வரைக்கும், ரிசர்ச்சா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், கல்வி அப்படின்றது வந்து வாழ்க்கையில வந்து முக்கியமான ஒரு அசட். கல்வி என்பது ஒரு செல்வமாக கருதப்படுகிறது. கல்வியின் கல்வி வளர்ச்சி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நாட்டோட வளர்ச்சி வந்து மென்மேலும் உயர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே வந்து மாணவர்களிடையே போய் தான் அவர் நிறைய சந்திப்புகளை நிகழ்த்தினாரு. ஏன் அப்படின்னா, அந்த கல்வி கற்கும் மாணவர்களிடையே நல்ல பண்புகளை வளர்த்தால் வாழ்க்கை வந்து செம்மையாகமையும், அவங்க வந்து பல விதத்துல பக்குவப்படுவாங்க அப்படின்றதுதான். பெண்களின் முன்னேற்றத்திற்கு கல்வி என்பது முக்கியமான ஒரு விஷயம். இந்த பெண் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் எப்ப வருது அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் இருந்தாதான் பொருளாதார அந்தஸ்து அப்படின்றதே கிடைக்குது. இன்றைய காலகட்டத்துல வந்து எவ்வளவு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும், ஒரு பொண்ணு வாழ்க்கையில அந்த நகைகளை எல்லாம் தொலைச்சிட்டாலும் கையில அவட்ட மிஞ்சி இருக்கிறது அவளோட படிப்பு தான். அந்த படிப்பு தான் பல பேரோட வாழ்க்கையில வாழ்வாதாரமாக இருந்து அவளோட கனவுகளை, அவளோட குடும்பத்தை, அவளை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து அங்கத்தினரையும் வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கு. அப்ப கல்வி பெண்களுக்கு முக்கியம் அப்படின்றத முக்கியமா வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறது எங்களுடைய கல்லூரி. இந்த எங்களோட கல்லூரியில வந்து நாடார் மகாஜன சங்கம் சேர்ந்த

0: விஜயவாசன் கல்லூரியில வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வெறுமன படிப்பு மட்டும் சொல்லித்தரல, மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோட இயங்கி இருந்தாலும் அதோட போஸ்ட் கரிக்குலம் மட்டும் நாங்க போக்கஸ் பண்ணாம எங்களோட கல்லூரி மாணவிகள் வேலை வாய்ப்பை தேடி மட்டும் போகாம வேலை வாய்ப்பை உருவாக்குவர்களாகவும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதலாம் ஆண்டு மாணவியர்ல இருந்து தொழில் முனைவோர் பயிற்சியாகட்டும், இனோவேட்டிவா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கா இருக்கட்டும், கிரிட்டிக்கல் திங்கிங்கா இருக்கட்டும், எல்லா வளர்ச்சியும் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு கூடிய டெக்னிக்கா இருக்கட்டும், வேலை வாய்ப்புக்கான பயிற்சிகளா இருக்கட்டும், அனைத்து பயிற்சிகளையும் கொடுக்கறோம். சோ ஒரு கல்லூரியில ஒரு டிகிரி வாங்குறது மட்டும் முக்கியம் அல்ல, கல்லூரி கல்வியை மட்டும் கற்றுக் கொடுப்பது அல்ல, அதோட சேர்த்து வேல்யூ ஆடட் கோர்சஸ் எவ்வளவு கொடுக்குது அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில எங்கள் கல்லூரி இங்க இருக்கக்கூடிய எங்க கல்லூரியில பயிலக்கூடிய மாணவிகள் எல்லாம் சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஒரு ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய விமன் தான் படிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ரூரல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பவர் பண்றதுதான் எங்களுடைய உயரிய நோக்கமாக எங்களோட ட்ரஸ்ட் செஞ்சிட்டு இருக்கு. இந்த உயரிய நோக்கம் சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. 80% மாணவிகளை வேலை வாய்ப்பு பெற வைத்திருக்கின்றோம். இங்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களிலும் மற்றும் சென்னை பெங்களூர் போன்ற நிறுவனங்களிலும் பண்ணி கொண்டிருக்கிறோம். வாய்ப்புகள் பல வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி இது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த இடத்துல வந்து இளைஞர்கள் என்ன பங்கு இருக்கணும் அப்படின்னா, நம்மளை வந்து சுயமரியாதையுடன் வாழ வைப்பதற்கு கல்வி ஒரு கருவியாக செயல்படுகிறது. கல்வி என்பது பொருளாதார அந்தஸ்து, பாலின சமத்துவம், பாகுபாடு இல்லாமல் எப்படி ஒரு சோசியல் இஷ்யூஸ் எது வந்தாலும் எப்படி ஃபேஸ் பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குது. அப்ப கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. காலநிலை மாற்றத்திற்கேத்தமா கல்வியில இருக்கக்கூடிய பயன்பாடுகளை எடுத்துக்கொண்டு மாணவர்கள் செயல்பட்டால் இளைஞர்கள் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கான தூண்களாக செயல்படுவார்கள் என்பது என்னுடைய கருத்து. வாழ்த்துகிறேன். இந்த விழா நிறை இன்றாக அமைய வாழ்த்துகிறேன்.
1: அதாவது வாழ்த்துறை பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து மையமா வச்சு அழகா வாழ்த்துறை கொடுத்தாங்க கல்லூரி முதல்வர் திருமதி எம் கவிதா அவர்கள். அவங்களுக்கு நம்ம வந்து நன்றியை சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிளா கொடுக்குறேன்.
2: ரொம்ப ரொம்ப அருமையா பேசுறீங்க மேம். எங்களை சுத்தி இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் நீங்க பேசுறதை கேட்கும் போது உண்மையிலேயே ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு எதனாலும் எடுத்துக்கலாம், ஆனா கல்வி மட்டும் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாடல் காத்துட்டு இருக்குது. கேட்கலாம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 சிறப்பு கல்லூரி கலாட்டாங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம்.

0: குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 101.03.3, ராமேஸ்வரம் FM 100.9ல நாம கேட்டுட்டு இருக்கோம் சிறப்பு கல்லூரி கலாட்டா. மாணவர்கள் ரொம்ப ஜாலியாவே அவங்களோட திறமைகளை நம்ம கிட்ட வெளிப்படுத்த காத்துட்டே இருக்காங்க. அதுல அடுத்ததா நம்ம கிட்ட பேச போற மாணவி கிட்ட இப்ப நம்ம பேச போறோம். உங்களை பத்தி அறிமுகப்படுத்திட்டு என்ன சொல்ல போறீங்க அதையும் சொல்லுங்க.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ. நான் உங்கள் வீரலட்சுமி, எனமஸ் சேர்மத்தாய் வாசன் கல்லூரி மாணவி.
3: என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க?
2: நான் செகண்ட் BA இங்கிலீஷ் படிக்கிறேன்.
1: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க நேயர்களுக்கெல்லாம்?
2: இன்றைக்கு நம் சிந்தனைக்கு வந்திருக்கிற தலைப்பு, இளைஞர்களின் சக்தி நாட்டின் வளர்ச்சி.
3: இளைஞர்களுடைய சக்திக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்க?
2: நான் ரெண்டு தோசை சாப்பிட்டு வந்தேன்.
3: வித்து என்ன சட்னி?
2: தக்காளி சட்னி.
3: அதுதான் இளைஞருடைய சக்தி. ஓகே,
1: வித் டீயோட. அதான் இளைஞர்களோட சக்தியோட.
2: ஒரு நாட்டோட எதிர்காலத்தை பார்க்கணுமா, அந்த நாட்டோட இளைஞர்களை பாருங்க. இளைஞர்களோட எண்ணங்கள் உயர்ந்தால், அவங்களோட முயற்சி உயர்ந்தால் அந்த நாடு உயர்ந்து நிற்கும். ஒவ்வொரு ஆண்டும் August 12 சர்வதேச இளைஞர் தினம். இது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டம் இல்லைங்க, உலகத்தோட எதிர்காலம் இளைஞர்களான நம்ம கையில தான் இருக்கு அப்படின்றத நினைவுபடுத்துற நாள். இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் வெறும் கனவு மட்டும் காணக்கூடாது, அந்த இலக்கு கனவா மாறணும், அந்த கனவு இலக்கா மாறணும், இலக்கு முயற்சியா மாறணும், முயற்சி வெற்றியா மாறணும். நம்ம இந்திய நாட்டை வல்லரசா மாத்தணும்ன்ற கனவு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அந்த வல்லரசு இந்தியாவை உருவாக்கப்படுறது யாரு? நாம தான், இன்றைய இளைஞர்கள் தான். அறிவியல்ல சாதிக்கணும், தொழில்நுட்பத்துல முன்னேறணும், சமூக பொறுப்போட இருக்கணும். நாட்டோட வளர்ச்சிக்கு நம்ம பங்க கொஞ்சமாவது கொடுக்கணும். அதுக்கு வேற கல்வி மட்டும் போதாது, ஒழுக்கம் வேணும், திறமை வேணும், தன்னம்பிக்கை வேணும். இன்றைக்கு பெண்கள் எல்லா துறைகளையுமே சாதிச்சுட்டு வராங்க. இளைஞர்களோட வளர்ச்சியோட சேர்த்து பெண்களோட முன்னேற்றமும் இணைந்தா இந்திய நாட்டை நல்லா வளரசாக்கலாம். பாரதியார் சொன்னார்ல, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை. அந்த நிமிர்ந்த நன்னடை கொண்ட இளைஞர்களா நாம் மாறணும். அப்துல் கலாம் கனவு காண சொன்னாரு, அந்த கனவு வளமான இந்தியா, வலிமையான இந்தியா, வல்லரசான இந்தியாவா இருக்கணும். அதனால வாருங்கள் இளைஞர்களே, கனவு காண்போம், களம் காண்போம், வெற்றி காண்போம், வல்லரசு இந்தியாவை உருவாக்குவோம் என்கிற இந்த கருத்தோடு சர்வதேச இளைஞர் தின வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.
1: முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்றத பாரதி கண்ட புதுமை பெண்களா நம்ம கிட்ட அழகா சொல்லிட்டாங்க வீரலட்சுமி அப்படின்னு ஏதாவது சொல்லணும். அடுத்தது நம்ம கிட்ட பேச காத்துட்டு இருக்க மனதி கிட்ட போயிடலாம். கிளார் ஏதோ சொல்ல வராங்க.
3: இல்ல, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சக்தி இருக்குது, நாங்க வந்து அதை முன்னேற்றம் அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் அடையணும் அப்படின்னா இப்ப இருக்குது. நீங்க வந்து ஒரு ஓட்ட பந்தயத்துல நீங்க ஓடணும்னு நினைக்கிறீங்க. அப்ப இதுக்கு வந்து முன்னெச்சரிக்கையா இல்ல வந்து முன்ன ஏற்பாடா நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: முதல் பிசிக்கலா நாம கரெக்டா இருக்கணும், நம்மளோட மைண்ட் செட் கிளியரா இருக்கணும், அப்பனாதான் நம்ம வின் பண்ணவே முடியும்.
3: கண்டிப்பா ஓடணும்னு முடிவு எடுத்துட்டா காலையில எழுந்திரிச்சு முதல்ல ஓடி ஓடி பழகணும். ஏன்னா நம்ம ஒரு கோல் அடையணும் அப்படின்னா எடுத்த உடனே தப்பு ஓட முடியாது. கொஞ்சமா பயிற்சி ரொம்ப முக்கியம். அப்ப கோல் அப்படின்றது நம்மளுடைய மனசுல ஆழமா பதியணும், அதுல ஒரு ஆர்வம் இருக்கணும். அப்பதான் கண்டிப்பா நம்ம என்ன செய்ய முடியும்,
2: வின் பண்ண முடியும்.
3: கண்டிப்பா ரொம்ப அருமையா பேசுறாங்க. இப்ப அடுத்து பாட்டு பாடுறதுக்காக ரொம்ப அருமையா நின்றுட்டு இருக்காங்க. என்ன பாட்டு பாட போறீங்க?
2: பாரதியாரை பத்தி அருமையான ஒரு பாடல் வந்து பாட போறோம்.
3: யார் யார் பாட போறீங்க, உங்க பேர் சொல்லிருங்க, என்ன டிபார்ட்மெண்ட், என்ன இயர் படிக்கிறீங்கன்றதே சொல்லிருங்க.
4: என் பேரு இன்ஃபன்டா அரிசியா, வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிசிக்ஸ் படிக்கிறேன்.
5: என் பேர் வந்து தீபிகா, நான் ஃபர்ஸ்ட் இயர் பிசிக்ஸ் படிக்கிறேன்.
6: என் பேர் மகாலட்சுமி, ஃபர்ஸ்ட் இயர் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்.
3: காலையில சாப்பிடலையா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சத்தமா பேசுங்க. நல்லா சார், உங்க பேர் சொல்லுங்க.
6: மகாலட்சுமி.
3: சூப்பர் மகாலட்சுமி. எல்லாரும் மூணு பேர் நிக்கிறாங்க, இங்க பாடுங்க.
7: வணக்கம் நேயர்களே. தமிழ் என்றாலே இனிமை, தமிழ் கவிதை என்றாலே பெருமை. அந்த தமிழுக்கு வீரத்தையும் புதுமையும் எழுச்சியும் தந்தவர் நம் மகாகவி பாரதியார். அவரது வரிகள் ஒவ்வொன்றும் நம் உள்ளத்தில் ஒரு புதிய உணர்வை எடுப்போம். அப்படிப்பட்ட பாரதியின் அற்புதமான பாடலை இன்று உங்கள் செவிகளுக்கு, உங்கள் இதயங்களுக்கு எங்கள் குரலில் சமர்ப்பிக்கிறோம். கேட்டு மகிழுங்கள், ரசித்து மகிழுங்கள். இதோ மகாகவி பாரதியாரின் பாடல்.
8: செந்தமிழ் நாடெனும் போதினிலே இந்த தேன்மந்து பாயுது காதினிலே. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இந்த தேன்மந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இந்த தேன்மந்து பாய்

0: எங்க தந்தைய நாள் என்ற பேச்சினிலே ஒரு கட்சி திரட்டது மூச்சினிலே.
1: வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் தீரம் தெரிந்த தமிழ்நாடு.
0: வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் தீரம் தெரிந்த தமிழ்நாடு.
1: நல்ல காத புரியும் அரம்பைய போதிலும் கண்ணிய சுந்த தமிழ்நாடு.
0: நல்ல காத புரியும் அரம்பைய போதிலும் கண்ணிய சுந்த தமிழ்நாடு.
1: ஏதன் தமிழ்நாடு என்னும் போதினிலே இந்த
0: சேமந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தைய நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது முசினிலே.
1: காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர்வையை பொருணை நதி.
0: காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர்வையை பொருணை நதி.
1: என மீதி ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு.
0: மீதி ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு.
1: ஏசன் தமிழ்நாடு என்னும் போதினிலே இந்த தேமந்து பாயிரு காதினிலே. எங்கள் தந்தைய நான் என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது முற்றினிலே. கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு.
0: கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு.
1: நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மன பாரமெங்கு வீசும் தமிழ்நாடு.
0: நல்ல பலமாயின சாத்திரத்தின் மன பாரமெங்கும் வீசும் தமிழ்நாடு. செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே தேமந்து பாயிரு காதினிலே. எங்கள் தந்தைய நாடு பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே.
1: வள்ளுவன் தன்னை உலகினு கேட்டது வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு.
0: வள்ளுவன் தன்னை உலகினு கேட்டது வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு.
1: நெஞ்ச அல்லும் சிலப்பதிகாரம் என்று மணியாரம் படைத்த தமிழ்நாடு.
0: நெஞ்ச அல்லும் சிலப்பதிகாரம் என்று மணியாரம் படைத்த தமிழ்நாடு.
1: ஏசன் தமிழ்நாடு என்னும் போதினிலே இந்த சேமந்து பாயது காதினிலே.
0: எங்கள் தந்தைய நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்கிறது மூச்சினிலே. ஏசன் தமிழ்நாடு என்னும் போதினிலே இந்த சேமந்து பாயது காதினிலே. எங்கள் தந்தைய
1: பாடல் முடிந்தாலும் பாரதி மரிகள் தொடரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
2: தேன் வந்து பாயுது காதினிலே. உண்மையிலே நீங்க பாடினது தேன் வந்து பாய்ந்து விட்டது எங்களுடைய காதினிலே அப்படின்னு சொல்லலாம். தேன் வந்து மட்டும் பாயவில்லை, சக்தியும் வந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க பாடும் போது.
3: அதாவது பாரதியார் தான் பெண்கள் வந்து புதுமை பெண்களா இருக்கணும்னு சொன்னவரு. அப்படி இங்க ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட புதுமை பெண்கள் மத்தியில இருக்கும் இந்த புதுமை பெண்கள் புதுவிதமான ஐடியாஸோட புதுவிதமான உற்சாகத்தோட புது பாய்ச்சல இந்த சமூகத்துக்கு படைச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட இருக்கக்கூடிய அந்த புதுமை பெண் யார், என்ன, வணக்கம், அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: ஹாய் ஹாய், என் பேர் வந்து அனுசியா. நான் வந்து சேர்மத்தாய் வாசன் காலேஜ்ல வந்து தேர்ட் பிசிஏ படிக்கேன்.
3: இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
4: நான் வந்து என்சிசிலையும் இருக்கேன், தேர்ட் இயர்ல இருக்கேன். நான் வந்து கேம்ப் போனது, என்னோட கேம்ப் எக்ஸ்பீரியன்ஸ், நாங்க கத்துக்கிட்டது, அங்க கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பத்தி பேசுறேன்.
3: நிச்சயமா, இப்ப என்சிசி அப்படின்றது வந்து நாட்டுல வந்து ரொம்ப பெரிய மாணவர்களை வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அதுக்கு எப்படி நீங்க மதுரையில இருந்து ட்ரெயின் ஆனீங்க?
4: எங்க காலேஜ்ல சொல்லி கொடுத்தது, அடுத்து நான் போன கேம்ப்ல சொல்லி கொடுத்தது, எல்லாத்தையும் வச்சு கத்துக்கிட்டோம்.
3: இப்போ என்சிசி அப்படின்னா அதுக்கு நிறைய உடல் உழைப்பு தேவைப்படும், நம்ம கிரவுண்ட்ல எல்லாம் நிறைய உற்சாகமா உழைக்க வேண்டியது. ஒரு என்சிசி தான் போகணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு?
4: எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசை. சின்ன ஸ்கூல் படிக்கும் போதே போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸ்கூல்லே ஸ்போர்ட்ஸ்ல இருந்தே காலேஜுக்கு வந்த உடனே என்சிசி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் ஆகுறதுக்கு வந்து இது ஒரு என்னோட பேஸே இதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதனாலே வந்து சேர்ந்துக்கிட்டேன் முதலா.
3: சிறப்பு சிறப்பு.
2: உங்களுடைய ஸ்லாங், அதாவது நீங்க பேசுறது பார்த்தாலே, நீங்க எந்த ஊர் கார பொண்ணு?
4: நான் வந்து தென்காசி.
2: அப்ப திருநெல்வேலி கார பொண்ணு?
4: இல்ல, நான் வந்து ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி தான். எங்களை வந்து நான் 8 படிக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சுட்டாங்க.
3: ஓ, யார ஏஜ்? என்ன பாடிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு? என்ன சாப்பிடு காலையில?
4: காலையில தயிர் சாதம்
3: சாப்பிட்டேன். இங்க இருந்து எங்க கேம்ப் போனேன். யாரும் யாரும்
4: சொல்லுங்க.
3: தென்காசி தென்காசி ஊர் பாசமா உங்களுக்கு?
4: ஆமா,
2: நான் தென்காசி எல்லாம் இல்லப்பா, மதுரை கார பொண்ணு தான். சரி, இப்ப நீ கேம்ப் போனீங்களா? எங்க போனீங்கம்மா?
4: ஹிமாச்சல் பிரதேஷ் போயிருந்தோம்.
2: அப்பா, போகும்போதே பயங்கரமா இருக்கும்ல, பயந்துட்டு போனீங்களா இல்ல ஜாலியா போனீங்களா?
4: ஜாலியா போனோம்.
2: ஓ, எப்படி இருந்துச்சு? குளிரா இருந்துச்சா? செம்ம குளிரா?
4: குளிரா. நாங்க போனது வந்து மணாலி கிடையாது, அங்க நாங்க போனது வந்து காங்கரா டிஸ்ட்ரிக்ட். அங்க இதோட சென்னையோட ஹீட்.
2: ஓப்பா,
4: அப்படிதான் கிடந்தோம் கிரில்லு மாதிரி.
2: சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு? கிடைச்சா
4: சாப்பாடு? சப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்தி, மூணு நேரமும் சப்பாத்தி எங்களுக்கு.
2: ஊருக்கு வந்து சப்பாத்தி பக்கமே திரும்பி
4: பாத்துருக்கோம். உண்மையாவே அங்க சாப்பிட்டு இங்க சாப்பிட நல்லா இல்ல சப்பாத்தி. உண்மையாவே
2: எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்க?
4: காலையில 5 மணிக்கே எந்திரிச்சிருவோம். 5:30 பாலின் போட்டுருவாங்க, போயிருவோம்.
2: எத்தனை பேர் போனீங்க?
4: அங்க தமிழ்நாட்டுல இருந்து மொத்தம் 25 கேடட்ஸ் போனோம்.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தென்காசி பொண்ணு இங்க இருந்து மணாலி போய் ட்ரைனிங் முடிச்சு கேம்புக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, நினைக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. அப்ப வந்து வீட்டுல எல்லாம் என்ன சொன்னாங்க?
4: வீட்டுல எல்லாரும் நல்லா சொன்னாங்க. இவ்வளவு தூரம் போறா, சரி இதை எப்படியே கண்டினியூ பண்ணுவோம், முடிஞ்சதை பண்ணு, வேண்டாம் போக வேண்டாம் அப்படி யாருமே சொல்லல.

0: உனக்கு பிடிச்சிருக்கு, இப்ப உனக்கு பண்ண என்ன தோணுதோ பண்ணு, இன்னும் நல்லா பண்ணு அப்படிதான் சொன்னாங்க.
1: கண்டிப்பா இதுக்கு நீங்க உண்மையிலே குடுத்து
0: வச்சிருவோம்
1: சப்போர்ட்.
0: ஆமா
1: கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப அருமையா சொல்றீங்க. வேற எதுவும் நீங்க அந்த போன எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?
0: சொல்றேன். அங்க வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அட்வென்ச்சர் கேம்ப் வாட்டர் ரெஜினல் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தான். எனக்கு அங்க வந்து வாட்டர் சேஃப்டி அண்ட் ரெஸ்கியூ, அடுத்து ரோவிங், ஸ்கீயிங், கெனாயிங், கயாக்கிங், ராப்டிங், ஸ்கீயிங், சைலிங், இந்த மாதிரி ஃபுல்லா வாட்டர் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி தான். ஃபுல்லா தண்ணிலேயே தான் கிடந்தவங்க.
1: நிறைய சாதிச்சிருக்கேன்
2: நடந்துச்சு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து நான் செலக்ட் ஆயிருந்தேன். எனக்கு வந்து ஆல் இந்தியா லெவல்ல வந்து பேசிக் மவுண்டனியரிங் கோர்ஸா கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நான் வந்து சிக்கிம்ல போய் அட்டன் பண்ணியிருந்தேன்.
1: சிக்கிம்ல வந்து அட்டன் பண்ணீங்க. சிக்கிம்லாம் எப்படி இருந்துச்சு? போகும்போது வந்து ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா போயிருப்பீங்க, ஏன்னா 11 காலேஜ்ல தி பெஸ்ட் ஸ்டூடெண்டா செலக்ட் ஆகிருக்கீங்க இல்லையா? அதுவே பெரிய விஷயம், பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? அப்படின்னு சொல்லுங்க.
2: ஆமா, எனக்கு இது அச்சீவ்மெண்ட் தான் என்னோட லைஃப்ல. நாங்க தமிழ்நாட்டுல நாங்க வந்து 15 கேடட்ஸ் வந்து போயிருந்தோம். இது மட்டும் இல்ல, இதுல வந்து நாங்க செலக்ட் ஆகி திரும்பவும் நான் அட்வான்ஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு போறேன், மணாலி போக போறேன். இப்ப இதா
1: இருக்கும். சூப்பர், கங்க்ராட்ஸ். உங்களுக்கு அடுத்த லெவல் போறீங்க அப்படிதானே? அடுத்த லெவல் இன்னும் நிறைய நீங்க சாதிக்கணும், சொல்லுங்க சொல்லுங்க.
2: இங்க இருந்து போகும்போது வந்து ரொம்ப பயத்தோட தான் போனேன். லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தியா இருந்துச்சாங்க. நான் இங்க இருந்து போனனால அங்க நிறைய ஸ்டேட்ஸ் வந்திருந்தாங்க, மத்திய பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், குஜராத், எல்லா ஸ்டேட்ல இருந்துமே வந்திருந்தாங்க. பேசணும். இப்ப வந்து நான் வந்து ஹிந்தியை வந்து எனக்கு என்னால புரிஞ்சுக்கிற முடியும், அந்த அளவுக்கு வந்து நான் கொஞ்சம் பழகிட்டேன் ஹிந்திய.
1: பழகிட்டீங்க ஹிந்திய, நல்லா பேசலாம் அப்படிதானா? ஓரளவு பேசிடுவீங்க ரெண்டு வார்த்தை?
2: ஆ பேசிடுவீங்க.
1: ஓகே பேசிடுவீங்க. இப்ப அடுத்த பயிற்சி எடுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அதானே?
2: ஆமா, இந்த மந்த் லாஸ்ட் August 30 வந்து நான் போறேன்.
1: அடுத்த சாதனை பெண்மணியா நாங்க உங்களை பாப்போம் நினைக்கிறோம். ரொம்ப, அதாவது சாதிப்போம் பாருங்கள், அதுதான் இன்றைய தலைப்பு கூட நமக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிறு விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையாம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் FM 100.9 MHz. தேங்க்யூ.
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல சாதிப்போம் வாருங்கள். சிறப்பு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே. அடுத்ததா வந்து வர ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அதை வந்து நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு அழகான பாடல் பாடுறதுக்காக ரெண்டு பேர் நம்ம கூட காத்துட்டு இருக்காங்க. பாடல் கேட்டுலாம் வாங்க.
1: தாயின் மணி கொடி சொல்லுக ஜெய் ஹிந்த், தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். தாயின் மணி கொடி, தாயின் மணி கொடி சொல்லுக ஜெய் ஹிந்த், தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது.
2: தாயந்திரத்தை காக்க அனைவருக்கும் சொல்லுகின்றோம் இந்தை முதை வணக்கம்.
1: தாய் மணி கொடி, தாய் மணி கொடி சொல்லுக ஜெய்ஹிந்த், தாயகம் காத்திய தாயம் சொல்லுக ஜெய்ஹிந்த்.
0: ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீரமா அழகாவே பாடினாங்க.
3: அப்படியே அப்படியே அப்படியே அந்த பாடலையும் சேர்த்து போட்டா பயங்கர மேட்ச சூப்பரா அமைஞ்சிடும். அப்படியே பாட போட்டு விடுங்கம்மா. தாயின் மணிக்குடி, தாயின் மணிக்குடி சொல்லுது ஜெய்ஹிந்த்.

தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த்.

0: வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ. பறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றன்றோ, தேகம் பரவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ. பாஷைகள் பலவன்றோ, தேசம் ஒன்றன்றோ, மக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா. வாக்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்தது எங்கள் சரிதமே. இது தீயில் எழுந்து வந்த தேசமே.
1: ஆகாஷ்வாணியில இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி தான் போய்கிட்டு இருக்கு. அதாவது கலாட்டாவா ஆரம்பிச்ச நிகழ்ச்சி இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தேசபக்தியை நோக்கி போயிட்டு இருக்குங்க. இன்னும் ரெண்டு நாள்ல நம்மளுடைய சுதந்திர தினம் வருது. ஆனா என்னைக்குமே இந்தியர்களோட மனசுல தேசபக்தி எப்பவுமே இருக்கும். அந்த வரிசையில அடுத்து ஒரு பெண்மணி நம்ம கிட்ட தேசிய தினத்தை பத்தி, நம்ம தேசபக்தியை பத்தி, சுதந்திர தினத்தை பத்தி பேச போறாங்க. வணக்கம்.

0: நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி உங்கள் அனைவரை அன்புடன் வரவேற்கிறேன்.
1: இது சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியில இது கல்லூரி கலாட்டம், ஆனா பரவாயில்ல, இப்ப தேசபக்தி நம்மளுக்கு இப்பவே வைபா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்க பேர் என்ன?
0: ஹரிணி, என்னமே சேர்ந்ததாசன் காலேஜ்ல தேர்ட் இயர் படிக்கிறேன். இப்போ இந்திய வரலாற்றை என்றும் மறக்க முடியாத நாள் ஆகஸ்ட் 15. பல ஆண்டுகளாக ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த நம் நாடு எண்ணற்ற போராட்டங்களையும் தியாகங்களையும் கடந்து 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரம் பெற்றது. தலைவர்களின் தியாகமும் கோடிக்கணக்கான மக்களின் கடினமான போராட்டமும் சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் அனுபவித்த கஷ்டங்களும் இருக்கிறது. இன்றைய தலைமுறை ஆகிய நாம் நன்றாக கல்வி கற்று நேர்மையுடன் வாழ்ந்து ஒற்றுமையை பேணி நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்போம். தியாகிகளின் ரத்தத்தில் மலர்ந்த சுதந்திரம் நம் ஒற்றுமையால் என்றும் நிலைத்திருக்கட்டும். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க ஜெய்ஹிந்த். சரி, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தேசபக்தி தான் என்ன? இந்த தேசத்துக்கு நீங்க டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் சொல்றேன்
1: கிளாராக்கா, ஸ்டூடெண்டா மாறிட்டாங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா, தேசபக்தி அப்படின்றது வந்துட்டு நம்மளுடைய உடம்புல உயிர்ல அணு அணுவா இருக்கும், கரெக்ட் தானே? தீன தேசிய

0: நம்மளுடைய உடம்புல உயிர்ல அணு அணுவா இருக்கும், கரெக்ட் தானே? தீன தேசிய கொடி அப்படியே ஏத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது போதுங்க, அதாங்க அவருடைய தேச பக்தி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு மாணவி இருக்காங்க, என்ன சொல்ல போறீங்க? உங்க பேர் சொல்லுங்க, நீங்க என்ன டிபார்ட்மெண்ட், என்ன இயர்?
1: என் பெயர் வந்து தங்கமணி. நான் இளங்கலை 3ஆம் ஆண்டு ஆங்கிலம் படிச்சுட்டு இருக்கேன்.
0: ஓகே, ஆங்கிலம் படிக்கிற நீங்க இப்ப கையில நீங்க வந்துட்டு ரெடியா வந்து நான் சொல்ல போறேன்றீங்களே, என்ன சொல்ல போறீங்க?
2: ஆங்கிலம் படித்தாலும் தமிழ்ல ரொம்ப அழகா பேசுறீங்க.
1: தேங்க்யூ மேம்.
0: என்ன சொல்ல போறீங்க?
1: இப்ப வந்து கவிதை சொல்ல போறீங்க.
0: கவிதை சொல்ல போறீங்க, கவிதை சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? என்ன மாதிரியா வந்துட்டு இளைஞர்கள் எல்லாம் வந்துட்டு இப்ப கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு ஒரு தலைப்பு இருக்கா? என்ன தலைப்பு?
1: செயற்கை நுண்ணறிவும் இளைஞர்களின் எதிர்காலம்.
0: ஓகே, அது சொல்றதுக்கு முன்னாடி நீங்க காலையில காலேஜுக்கு எத்தனை மணிக்கு கிளம்பி வருவீங்க?
1: காலையில 8:30 வருவீங்க.
0: ஓகே, அதாவது காலேஜ் வர்றது பிடிக்குமா இல்ல திடீர்னு லீவ் விட்டா அது ஜாலியா இருக்குமா?
1: சாதிச்சு காட்டணும்
0: அதுதான் வந்து தலைப்புமே, அதான் சாதிப்போம் வாருங்கள் அப்படின்றதுதான் வந்துட்டு சிறப்பு கல்லூரி கலாட்டா. சரி, நம்ம கவிதைக்கு வந்துருவோம். கடக்கடன்னு ஓகேவா? நீங்க செயற்கை நுண்ணறிவு தானே? ஏஐ. ஓகே சொல்லுங்க, கேட்டுருவோம்.
1: அறிவியலின் புதிய அத்தியாயம். கணினி வந்தது கணக்கை எளிதாக்க, இணையம் வந்தது உலகத்தை இணைக்க, கைபேசி வந்தது தூரத்தை குறைக்க, செயற்கை நுண்ணறிவு வந்தது மனிதனின் அறிவை மறுபடியும் வரையறுக்க. இது காலம் கற்றுக் கொடுத்த தொழில்நுட்பம் அல்ல, காலத்தையே மாற்ற வந்த தொழில்நுட்பம். நேற்று வரை மனிதன் எண்ணியதை எழுதியதை இன்று ஒரே கணத்தில் தருகிறது செயற்கை நுண்ணறிவு. இது அறிவை வளர்க்கும் கருவியா, அறிவையே அழிக்கும் கருவியா? இது அறிவை வளர்க்கும் கருவியா, அறிவையே அழிக்கும் கருவியா? கையில் இருப்பது செயற்கை நுண்ணறிவு, கையாள வேண்டியது மனித நுண்ணறிவு. கத்தி காய்கறியையும் வெட்டும், காயத்தையும் ஏற்படுத்தும். அதுபோலவே செயற்கை நுண்ணறிவு அறிவோடு பயன்படுத்தினால் அது அற்புதம், அறிவில்லாமல் பயன்படுத்தினால் அது ஆபத்து.
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமையா பாத்தீங்களா, கிளாப் எல்லாம் வருது. ஏஐ நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதை பொறுத்தது, நல்லதாவே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப அருமையா பேசுனீங்க. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி அடுத்ததா ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டை பத்தி நம்ம கிட்ட சுவாரஸ்யமா பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க ஒரு மாணவி, அவங்கள்ட்ட பேச போறோம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: வணக்கம் நேயர்களே, நான் உங்க அன்பு செல்வி. நான் ஃபர்ஸ்ட் இயர் டேட்டா சயின்ஸ் மாணவி. நான் வந்து ஒரு விளையாட்டு வீராங்கனை. நான் வந்து என்னோட விளையாட்டு அனுபவத்தை பத்தி தான்.
0: விளையாட்டு வீராங்கனை, எந்த துறையில விளையாட்டு வீராங்கனையா இருக்கு?
3: நான் வந்து ஒரு வளைகோல் பந்து விளையாட்டு வீராங்கனை.
0: ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். இப்ப சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க.
3: நான் வந்து என்னோட விளையாட்டு அனுபவத்தை தான் உங்கள்ட்ட வந்து பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன். நான் வந்து ஸ்கூல்ல வந்து நிறைய கேம்ஸ் இருந்தது, அதுல நான் சூஸ் பண்ண என்னன்னா நம்ம தேசிய விளையாட்டான வளைகோல் பந்து தான். நான் வந்து மாவட்ட அளவிலான விளையாட்டு வந்து நான் வந்து விளையாண்டிருக்கேன். ஸ்கூல்ல வந்து காலேஜ் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்னதான் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் காலேஜ்லயே என்ன வந்து ஊக்கப்படுத்தினாங்க. பெண்களுக்கு வந்து கல்வி மட்டும் வந்து முக்கியம் கிடையாது, விளையாட்டும் முக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரில வந்து என்ன வந்து உற்சாகப்படுத்தினாங்க. ஒப்பனை அழகை அதிகரிக்கும் விளையாட்டு வலிமையை வளர்க்கும், என் தடைக்கற்களை படைக்கற்களாக மாற்றி வாழ்வில் வெற்றி பெற உதவிய கல்லூரி நிர்வாகத்திற்கும் தாயினும் மேலான முதல்வர் அவர்களுக்கும் நன்றி. விளையாடு, வெற்றி பெறு, வரலாறு படை. நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப அழகாவே சொல்லிட்டீங்க. ஹாக்கி பிளேயர் இவங்க, ஸ்டேட் லெவல்ல விளையாடி ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து நீங்க இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் நீங்க போய் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க எஃப்எம் சார்பா உங்களை நாங்க வாழ்த்துறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்ததா பேசுறதுக்கு காத்துட்டே இருக்காங்க நம்ம கிட்ட. அடுத்தத பேச காத்துட்டு இருக்க மனுட்ட பேசல, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: இந்த இளைஞர்களின் கனவுகளை பத்தி தான் பேச போறோம்.
0: கனவு காணுங்கள், அது வந்து கனவு மீப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி உங்க கனவு மீப்பட வேணும்னு சொல்லி வாழ்த்துறோம். அப்படியே உங்க கனவை பத்தி நீங்க என்ன பேச போறீங்களோ அதை சொல்லுங்க.
4: ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு இன்னும் 5 வருடம் கழித்து நீங்க என்னவாக இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். நல்ல வேலை கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களாம், சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களாம், வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அப்படியானால்

0: தாசிதான் உங்கள் கனவு. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திகை லட்சுமி சேனம் தாய் கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்று நான் பேச போகும் தலைப்பு இன்றைய இளைஞர்களின் கனவுகள். நண்பர்களே, இன்று இளைஞர்கள் கனவு காண்பதற்கு எல்லையே இல்லை. ஒருவர் மருத்துவராக வேண்டும் என்று கனவு காண்கிறார், ஒருவர் காவல்துறை அல்லது அரசு பணியில் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், இன்னொருவர் தொழில் முனைவர் ஆகிய பலருக்கும் வேலை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், சில விளையாட்டு வீரர்களும் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், சில சினிமா இசை கலை ஊடகம் போன்ற துறைகளும் தங்களுக்கென்று அடையாளத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் விரும்புகிறார்கள், இன்னும் சில தன் என்னுடைய குடும்பத்தை வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று ஒரே கனவோடும் ஓடிக்கொண்டும் இருக்கின்றார்கள். அப்படிதான் இன்ற இளைஞர்களின் மிகப்பெரிய பலம். ஆனால் கனவு காண்பது மட்டும் போதுமாம்? அனைவரும் நிறைய கனவுகள் காண்கிறோம், ஆனால் அதுக்காக தினமும் என்ன செய்கிறோம்? இந்த கேள்விதான் மிக முக்கியமானது. ஏனென்றால் கனவு நமக்கு இலக்கை காட்டும் முயற்சி, அந்த இலக்கை நோக்கி நம்மை அழைத்து செல்லும். இன்று இளைஞர்கள் கனவுகள் காண்கின்றார்கள், அவர்களுக்கு சவால்களும் இருக்கின்றன. மற்றவர்களோடு ஒப்பிடும் போது தோல்வியை கண்ட பயம், என்னால் முடியுமா என்ற சந்தேகம், எதிர்பார்ப்புகள், சில நேரங்களின் குடும்ப சூழ்நிலை தடைகள் ஏற்படுகின்றன. தடைகள் இருப்பதற்காக கனவை விட்டுவிடக்கூடாது, தடையை தாண்டுவதற்காக வழியை தேடி செல்ல வேண்டும். இந்த உலகம் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை அளிக்கின்றது, தொழில்நுட்பம் வளர்கின்றது, இணையம் நம் கையில் இருக்கின்றது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கின்றோம், ஏராளமாக நம் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்கின்றோம். இந்த இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான், கனவு சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அது உங்கள் கனவாக இருக்கட்டும், மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று பயந்து விடாதீர்கள். தோல்வி வந்து விட்டது என்று கனவை நிறுத்தி விடாதீர்கள். தோல்வி என்பது கனவின் முடிவல்லது, வெற்றியின் ஒரு பாடம். நேர்களை, இந்த என்னோட கனவை நான் சாதிக்கிறதுக்கு இந்த காலேஜ் மூலமா நான் TNB ஃபவுண்டேஷன் அப்படின்ற பொருளாதார ரீதியாக நான் கனவை விட்டுருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த காலேஜ் வந்தேன், என்னோட படிப்பை வச்சு நான் 75% எடுத்தனால இந்த கல்லூரி மூலமா எனக்கு 3 ஆண்டுகள் TNP ஃபவுண்டேஷன் கிடைச்சிச்சு. என் கனவை தொடர்வேன் கண்டிப்பா கனவை அடைஞ்சிருவேன்.
1: கனவை தொடர்றது மட்டும் இல்ல, நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோம். அது மட்டும் இல்ல, அழகா கதையும் போ அந்த ஸ்லாங்லயே வந்து ரொம்ப சூப்பரா பேசுறீங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
2: ரொம்ப அருமைங்க. ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிட்டு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் அல்லவா? உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்குது. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, இந்த காலேஜுக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப அடுத்தது நம்ம கூட வந்து பாடுறதுக்காக வந்துட்டு ஒரு 3 பேர் இருக்காங்க. உடல்ல உங்க பேரு, என்ன டிபார்ட்மெண்ட், எந்த இயர் அப்படின்றத கடற்கடை சொல்ல போறீங்க, ஓகேவா?
3: என் பேரு நவீதா, நான் வந்து 3rd BA குடிச்சு படிக்கிறேன். என் பேர் லாவண்யா, 1st BA குடிச்சு.
4: என் பேரு பூஜா தேவி, 1st MA இங்கிலீஷ் படிக்கிறேன்.
2: ரொம்ப சூப்பர். இப்ப வந்து பாட போறீங்க, உங்களுக்கு பாடுறதுலாம் ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். முறைப்படி யாராவது கத்துக்கிறீங்களா? முன்னேற்றம் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் வந்துட்டு ஓடி போயிட்டு ரன்னிங்ல ஜெயிச்சிட்டாங்க, லாங் ஜம்பிங்ல ஜெயிச்சிட்டாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் சாதிக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பாட பிடிக்கும்னா அதை கூட நீங்க சாதிக்கலாமே, ட்ரை பண்ணுங்க.
4: அதை எங்க காலேஜ்லயே நிறைவேற்றிட்டு தான் இருக்கும், எல்லா காம்படிஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான்
2: இருக்கும். சூப்பர் சூப்பர்மா. இப்போ பாட போறீங்க, கேக்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம்.
5: இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில்

0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது பல ஒற்றுமை இருந்தா வேற்றுமைகள் இருந்தாலுமே நாங்க எப்பவுமே ஒத்துமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பாடி இருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில அடுத்து ஒரு மனைவி இணைஞ்சிருக்காங்க. யார்? வணக்கம்.
1: வணக்கங்க, நான் சிவன் சிவசங்கரி. நம்ம என்னமா சேர்ந்த?
0: ஒரு நிமிஷம், உங்க பேரு சிவசங்கரியா?
1: ஆமா.
0: என் பேரு சிவசங்கரி. வெல்கம்.
1: தேங்க்யூ.
0: அப்படின்னு சொல்லி

0: உங்களோட கொஞ்சம் நான் பேச வந்திருக்கேங்க. அதுவும் எதை பத்தி தெரியுமா? சுற்றுச்சூழல் காக்கும் இளைஞர்கள் பத்தி தாங்க. சுற்றுச்சூழலை காப்போன்னு நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கோம். ஆனா ஒரு சின்ன கேள்விங்க, நம்மனா என்னங்க செய்யறோம்? ஒரு மரம் நடுறோமா இல்ல பிளாஸ்டிக்க குறைக்கிறோமா? தண்ணீரெல்லாம் வீணாக்காம இருக்கோமாங்க? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தாங்க. இந்த சின்ன விஷயத்த நம்ம எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சோம்னா மாற்றம் ரொம்ப பெருசாக இருக்குங்க. போன்ல பேட்டரி 5% வந்தாலே நம்மனா சார்ஜ்ல தேடி ஓடுறோங்க. ஆனா நம்ம பூமியின் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகிட்டே போகுதுங்க. அதுக்கு நம்ம சார்ஜர் எங்க தாங்க தேட போறோம்? அதனால இளைஞர்களே, யாராவது பூமியை காப்பாங்கன்னு சொல்லி இல்லாம அந்த யாராவது நாமாவே இருப்போமேங்க. அந்த பூமியை காத்து ஒரு மரம் நடுவோம், அந்த மரத்தை காப்போம், பிளாஸ்டிக்கை குறைப்போம், பசுமையை வளர்ப்போங்க. Keep it green, keep it clean, keep it our future safe. Thank you.
1: அதாவது பூமிக்கு சார்ஜ் போடுங்கப்பா அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இனி அடுத்து நம்மளோட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் யாரு?
2: இருங்க இருங்க, அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு அருமையானது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மரவைங்க மரவைங்க அப்படின்னு சொல்லாம முதல்ல நம்மளே மரம் வைக்கலாம்ல. ஏ குப்பையிடுங்க குப்பையிடுங்க, அங்க போனுங்கப்பா போனுங்கப்பா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லாம நம்மளே குப்பையை போடலாம்ல, ரொம்ப ரொம்ப அருமை.
3: Thank you.
1: அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது, அந்த மாற்றம் வந்து நம்ம கிட்ட இருந்து தொடங்கணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்தத பேச காத்துட்டு இருக்க மாணவிட்ட பேசிடலாம். உங்களை அறிமுகப்படுத்திட்டு என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க எங்க நேயர்களுக்கு.
4: என்னோட பேரு ஜகராணா மல்லிகா, நான் வந்து செகண்ட் பிஏ தமிழ் படிக்கிறேன். இப்ப நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, போதை இல்லாத இளைஞர்களோட சமுதாயம் எப்படி இருக்கும் அத பத்தி பேச போறோம். நம்ம நாட்டோட மிகப்பெரிய பலம் யாரு? அட வேற யாரும் இல்லைங்க, நம்ம இளைஞர்கள் தான். இன்றைய இளைஞர்கள் கிட்ட நிறைய திறமை இருக்குங்க. புதுசு புதுசா சிந்திக்கிற திறமை இருக்கு, சாதிக்கன்னு நினைக்கிற ஆர்வம் நிறையவே இருக்கு. அவங்கள மட்டும் அவங்களால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை நிறையவே இருக்குங்க. ஆனா இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டாங்க. சில நேரத்துல நண்பர்களோட கட்டாயத்தினாலையும் இல்ல அந்த போதைப் பொருள் மேல இருக்கிற ஆர்வத்தினாலையும் அந்த அந்த போதைப் பொருள்களை பயன்படுத்துறாங்க. ஆனா இது வந்து முதல்ல நல்லா தாங்க இருக்கும், ஆனா பின்னாடிதான் தெரியும் இது நம்ம வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒண்ணுன்னு. ஒரு இளைஞன் போதைக்கு அடிமையானா பாதிக்கப்படுவது அவன் மட்டுமா? இல்ல, அவனோட குடும்பம் பாதிக்கப்படும், அவனோட வேலை பாதிக்கப்படும், முக்கியமா அவனோட படிப்பும் எதிர்கால கனவுகளும் ஒண்ணுமே இல்லாம போயிரும். அதனால இந்த போதைப் பொருள் இருந்து வெளியே வரணும் அப்படின்னா எல்லாருக்கையும் மனசு விட்டு பேசுங்க. மனசு விட்டு பேசினா சரியாகாத விஷயம்னே எதுவுமே இல்லை. போதை பழக்கத்தை தடுப்பது இளைஞர்களோட பொறுப்பு மட்டுமா? கிடையாதுங்க. போதை பழக்கத்துல இருக்கிறவங்களை குறை சொல்றதுக்கு பதிலா அவங்களுக்கு ஆதரவும் புரிதலும் கொடுத்தா அவங்க அதுல இருந்து சுலபமா வெளியே வந்துருவாங்க. நேயர்களே, வாழ்க்கை நமக்கு ஒரே ஒரு முறைதான். அந்த வாழ்க்கைய நம்ம கனவுகளுக்காக பயன்படுத்துவோம். ஒரு தவறான பழக்கம் நம்முடைய எதிர்காலத்தை முடிவு செய்ய நம்ம விடவே கூடாது. இதோ உங்களுக்காக ஒரு கவிதை. கையில் புத்தகம் இருக்கட்டும், கண்களில் கனவு இருக்கட்டும், மனதில் நல்ல எண்ணம் இருக்கட்டும், வாழ்வில் உயர்வு இருக்கட்டும். இன்னும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, மேதை அளிக்கும் போதை என்ற தலைப்புல எமது கல்லூரியில ஸ்லோகன் ரைட்டிங் போட்டி நடத்தப்பட்டது. அதுல எமது கல்லூரி மாணவி அரசாங்கத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலிடம் பெற்றார். இன்றைக்கே நம்ம உறுதிமொழி எடுப்போம், போதை இல்லாத ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும்னு. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, பாதுகாப்பா இருங்க.
1: அதே மாதிரி எப்பயும் ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஒரு சமூகத்துக்கு தேவையான அடுத்த ஒரு மாற்றம் அப்படிதான், அதை பத்தி தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த மாற்றமும் தேவைதான், கண்டிப்பா நம்ம இளைஞர்கள் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வைப்போம். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. அடுத்ததா ஒரு மாணவி நம்ம கிட்ட பேச காத்துட்டு இருக்காங்க. மேம் நான் பேசுறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமா. இல்ல பேசுறாங்க சொல்லி கேக்கலாமே. உங்க பேர் சொல்லுங்க.
5: நான் அனுபாஷனா, நான் தேர்ட் பிஎஸ்ல இருந்து வந்திருக்கேன். நான் வந்து என்எஸ்எஸ் வாலண்டியரா எங்க காலேஜ்ல இருக்கேன். என்எஸ்எஸ் வாலண்டியர் அப்படின்னா நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம், நாட்டு நல பணி திட்டம். இதுல இருந்து நாங்க பண்றதா சோசியல் சர்வீஸ் தான்.
1: நாட்டு நலப்பணி திட்டம் அப்படின்னு சொல்றதை விட அதுல இருந்துதான் நாட்டை காக்குறதுக்கு நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. அந்த துறையில நீங்களும் சாதிக்கணும் நாங்க வாழ்த்துறோம். உங்களோட கருத்தை இப்ப சொல்லுங்க.
5: நன்றி மேம். ஒரு புது பிளேஸ்க்கு போறது, அங்க போய் அங்க என்னென்ன சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு கத்துக்கிட்டா அங்க இருக்கவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு ஹெல்ப் பண்றதா எங்களோட மோட்டோவாகவும் இருக்கு. என்எஸ்எஸ் மூலமா நான் என்னென்ன கத்துக்கிட்டேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணவே வந்திருக்கேன். செல்ஃப் டிசிப்ளின், டைம் மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப், ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாமே நான் கத்துக்கிட்ட குணங்கள்னு கூட சொல்லலாம். சரியா? இதோட மோட்டோ வந்து நம்ம கத்துக்கிட்டது நமக்காக மட்டும் இல்லாம அடுத்தவங்களுக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்றதா இதோட மோட்டோ. நாட் மீ பட் யூ. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது, நான் என்னென்ன கேம்ப் பார்ட்டிசிபேட் பண்ணேன்றத பத்தி கூட சொல்றேன். சரியா? நான் சென்னையில உள்ள விஐடி நடத்தின யூத் ஃபெஸ்டிவல் அப்படின்ற கேம்ப் வந்து ஸ்டேட் லெவல்ல நடந்துச்சு. அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அது மட்டும் இல்ல, என்னோட காலேஜ்ல இருந்து நடத்தின பல கேம்ப்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன், பண்ணிக்கிட்டு வரேன். அதுல என்ன சொல்லலாம்னா, பிளட் டொனேஷன் கேம்ப், ஐ கேம்ப், வில்லேஜ் கிளீனிங் ஆக்டிவிட்டி, ரோட் சேஃப்டி அவேர்னஸ் அப்படின்ற மாதிரி பல கேம்ப் என் காலேஜ்ல இருந்து நடத்திருக்காங்க. நான் அதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன்.

0: இது மூலமா எனக்கு பல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, பல கம்யூனிகேஷன் கிடைச்சிருக்கு.
1: அதாவது நிறைய மனிதர்களை வந்து சந்திச்சிருப்பீங்க, முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க, அதே மாதிரி சுகாதாரம் பத்தி சொல்லி கொடுக்கறவங்க, அதாவது நாட்டை காக்குறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிற மனிதர்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க, சாதனை படைத்த மனிதர்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க, அதனால நீங்க நிறைய கத்திருப்பீங்க, அப்படித்தானே? அதுதான் சொல்ல வரீங்க.
0: ஆமா மேம், இதுலயே வந்து ஒரு வெப்சைட் இருக்கு, அதை பத்தி கூட நான் சொல்றேன், கேளுங்க. மை பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. இது வந்து இளைஞரின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வெப்சைட். இதுல வந்து என்னென்ன இருக்குன்னா, தன்னார்வலராக சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் சேர்ந்து சமூக நலன் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகளை பங்கு பெறலாம், மேலும் வேலை வாய்ப்பு தொடர்பான தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம்ன்றது இதோட.
1: அதாவது இளைஞர்களின் தேவை இப்போது நாட்டுக்கு தேவை, அதுதான் வந்து சொல்ல வந்திருக்காங்க. அடுத்த மாணவிகிட்ட பேசிடலாம். என்ன சொல்ல போறீங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, சீக்கிரமா ஸ்டார்ட் அண்ட் க்யூட்டா சொல்லுங்க.
2: என் பேர் சௌந்தர்யா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டிஎஸ் படிக்கிறேன். நான் இப்ப பத்தி பேச போறதுன்னா விளையாட்டு இளைஞர்களும் தலைமைத்துவம். நான் வந்துட்டு ஒரு அத்லெட்டா ஸ்கூல்ல இருந்திருக்கேன். ஸோ அங்க வந்து நிறைய போட்டிகள்ல கலந்து பரிசுகளும் பெற்றிருக்கேன். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், ஸ்கூல் லைஃப் முடிஞ்சோடனே நான் எதுலையுமே கலந்துக்க முடியாதுன்னு நினைச்சேன். பட் நான் காலேஜ் வந்த அப்புறம் என்னமே சேர்ம தேவாசன் காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் இங்கேயுமே என்னை மோட்டிவேட் பண்ணி எல்லாத்தையும் வந்து என்ன பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அது அந்த பயணம் வந்து திரும்ப கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லிட்டு நான்
1: சொன்னேன். வீராங்கனையா உங்க பயணத்தை தொடருங்க அப்படின்னு வாழ்த்துட்டு அடுத்த மாணவிட்ட பேசலாம். உங்களை அறிமுகப்படுத்திட்டு என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க.
3: என்னோட நேம் கத்தீஜா, நான் தேர்ட் டிசிஏ படிக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க ஃபேவரட் எஃப்எம் 103.3. இன்னைக்கு நம்ம டாபிக் தோல்வியை வெற்றியாக மாற்றுவது எப்படி. நம்ம வாழ்க்கையில எல்லாரும் ஏதாவது ஒரு கட்டத்துல தோல்வியை சந்திச்சிருப்போம். அந்த நேரத்துல என்னால் முடியாது என்று நினைப்பது இயல்புதான். ஆனால் உண்மையில் தோல்வி என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான முதல் படி. ஒரு விதை மரமாக வளர வேண்டும் என்றால் முதலில் மண்ணுக்குள் புதைக்க வேண்டும். அது போல நம்முடைய கனவுகளும் சில தோல்வியை கடந்துதான் வெற்றியை அடைகின்றன. தோல்வி வந்தால் அதற்காக வருத்தப்படாமல் நான் எங்கே தவறு செய்தேன் என்று யோசிக்க வேண்டும். அந்த தவறுகள் திருத்தி மீண்டும் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும்.
1: அதாவது தோல்வியை கண்டு பயந்துடாதீங்க, அது வந்து தோல்வியை உங்களோட வெற்றிக்கான ஒரு முதல் படியா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த மாணவிட்ட பேசிடலாமே.
4: ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு சிவநந்தினி. நான் வந்து யங்கர் ஜென்ரேஷன். இன்னைக்கு என்ன டே? இன்டர்நேஷனல் யங்கஸ்ட் டே. ஸோ நம்மளை பத்தி நம்ம பேசணும். இப்ப இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு டேலண்ட் இதெல்லாம் வந்து வெளியே கொண்டு வரது கொஞ்சம் பயமா இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் நான் இருந்தேன். பட் என் காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் லைக் ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், இப்போ வந்து ஏஐ டெக்னாலஜின்னு எல்லா இடத்துலயுமே நம்ம போய் அந்த இடத்துல நிக்கணும் அப்படின்ற ஒரு குட்டி ஆசை வந்துருச்சு. ஸோ அதை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்ப இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எல்லாமே நம்ம கையில இருக்கு. நம்ம தான் போய் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போனும். சோ அதே மாதிரி எல்லாரும் போங்க. அண்ட் லாஸ்டா, லவ் யுவர் செல்ஃப், ஸ்பீக் யுவர் செல்ஃப். திஸ் ரிமைண்ட்ஸ் மீ தட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இன் காலேஜ் இஸ் அ சான்ஸ் டு பிலீவ் இன் அவர் செல்ஃப், டிஸ்கவர் அவர் டேலண்ட் அண்ட் பிகம் அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் அவர் செல்ஃப். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். கீப் லேர்னிங், கீப் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் லவ் யுவர் செல்ஃப்.
1: அதாவது முதல்ல நம்மளை நேசிக்கணும், நம்மளை நம்பணும், அடுத்ததுதான் அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாணவிட்ட பேசலாம், உங்களை பத்தி சொல்லுங்க.
5: ஹலோ நண்பர்களே, என் பேர் ஸ்ரீமதி, செகண்ட் இயர் பிகாம் படிக்கிறேன். இந்த இன்னைக்கு என்னோட டாபிக் வந்து மனநலமும் இளைஞர்களும். இதை கொஞ்சம் விரிவா பாக்கலாமா? இந்த ஜென்ரேஷன்ல எங்க பார்த்தாலும் எங்க கேட்டாலும் இந்த வேர்டை யூஸ் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க. அது என்ன வேர்டுன்னு யோசிக்கிறீங்க? டிப்ரெஷன் தாங்க. நீங்களே சொல்லிருப்பீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இன்னைக்கு டிப்ரெஷனா இருக்குதுடி அப்படின்னு சொல்லிருப்பீங்க. உங்களுக்கு ஹெல்த் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு தாங்க உங்க மனநலமும் முக்கியம். அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள எவ்வளவு டிப்ரெஷனா இருந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாதாங்க உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நீங்களே அதை போட்டு நீங்க டிப்ரெஷனா இருப்பீங்க.
1: டிப்ரெஷன் அப்படின்னு சொல்ல வரீங்க, அதெல்லாம் இல்லைங்க. நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிக்கும் போது இன்னைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு புதிய வாய்ப்பு அப்படின்னு யோசிச்சோம்னாலே அந்த டே நமக்கு சூப்பரா போயிடும். ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. அடுத்த மனைவிட்ட பேசிடலாம். என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப அழகா கியூட்டா வந்திருக்கீங்க, சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க, சிரிச்சுட்டே இருக்கீங்க, சொல்லுங்க.
6: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்னோட பேர் வந்து ஆனந்தி. நான் சேர்மத்தை வாசன் காலேஜில் செகண்ட் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போறேன்னா, டிஜிட்டல் உலகில் இளைஞர்களை பற்றி தான் பேச போறேன். ஒரு காலத்துலேருந்து இவங்ககிட்ட வந்து என்ன திறமை இருக்கீங்க கேட்டால் ஆடுவேன், பாடுவேன், படம் வருவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கவங்கள்ட்ட கேட்டால், இப்போ இருக்க 2K kids கிட்ட கேட்டால் நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஈஸியாக சொல்லிடுறாங்க. கார்ட்டன் சீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு போன்ல ஷார்ட்ஸ் மூலமோ இல்ல ரீல்ஸ் மூலமோ உலகத்தையும் அவங்க பக்கத்துலேயும் பார்க்குற சக்தி வச்சிருக்காங்க. யாரும் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க.
1: ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. போனை வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து நானும் ஒரு பாயிண்ட் சொல்ல வரேன்னு காத்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசிடலாம் சொல்லுங்க.
7: என் பேர் ஸ்ரீராம் தர்ஷனா, நான் செகண்ட் இயர் பிகாம் படிக்கிறேன். இன்னைக்கு நான் எடுத்திருக்க டாபிக் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இந்த இளைஞர்களின் கனவுகள் பத்தி தான் பேச போறோம். ஒரு காலத்துல

0: இளைஞர்களோட கனவுனா படிப்பு, ஒரு ஐடி வேலை, அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் தான் பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் இன்ஸ்டா யூடியூப்ல தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களோட கனவு ரொம்பவே யூனிக், ரொம்பவே பெருசாகவும் இருக்குதுங்க.
1: அதாவது கனவை பத்தி சொல்லிருக்காங்க, அடுத்ததா நம்மளோட மாணவர்கள் எல்லாரையும் பத்தி நன்றி சொல்ல வராங்க மேம், அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம்.
2: வணக்கம். இசையோடு இணைந்திருங்கள் இசை ஜாலமாய் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. சர்வதேச இளையோர் தினம் இன்று. வயதால் இளையோராக இருப்பவர்களுக்கும் என்றுமே மனதால் வாலிபராக இருக்கும் அனைவருக்கும் சர்வதேச இளையோர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். கல்லூரினாலே கலாட்டா தான், அதுவும் பெண்கள் கல்லூரினா கலாட்டாவோ கலாட்டா தான். இந்த கலாட்டா, கல்லூரி கலாட்டாவை எமது கல்லூரி நாடார் மகாஜன சங்கம் சேர்மதாய்மாசன் கல்லூரிக்கு வந்து நேரலையை அமைத்து கொடுத்த ஆகாஷ்வாணி மதுரை அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: அதாவது ரொம்ப அழகாவே நன்றி சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நேர்களே. அதாவது இன்னைக்கு வந்து கல்லூரி கலாட்டா ரொம்ப அழகாவே சிறப்பாவே போச்சு. சிவசங்கர் சொல்லுங்க.
3: இன்னைக்கு சேர்மதாய்வாசன் கல்லூரியில மாணவிகள் பல உற்சாகமான விஷயங்கள்ல மட்டும் பகிர்ந்துகிட்டாங்க. பாடல், கவிதை, சமூகத்துக்கு தேவையான நல்ல கருத்துகளோட இன்னைக்கு கல்லூரி கலாட்டா ரொம்ப வைபாவே போச்சுன்னு சொல்லலாம். இந்த இளைஞர்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, கனவு காணுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், முயற்சி செய்யுங்கள். உங்க முயற்சியினையும் கனவுகளையும் சமூகத்துக்கான பயன் என்னைக்குமே இருக்கட்டும்னு சொல்லலாம். இளமை உங்கள் பலம், அறிவு உங்கள் ஆயுதம். துணிவோட முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த உலகம் உங்க காலடியிலன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிவசங்கரி,
4: டயனா மற்றும் கிளாரா.
3: நன்றி நேயர்களே, நன்றி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: தொடரும் நிகழ்ச்சியாக 12:02 வளம் வர காத்துட்டே இருக்கு. சிநேகிதியே சிநேகிதிகள், உங்களுக்கு பிடிச்ச பாடல கேட்டு மகிழ இணைப்புல காத்துட்டே இருங்க. 0452 2530 170 மற்றும் 2530 171 ஆகிய எண்களில் அதற்கு முன்பாக கேட்டுவிடலாம் நண்பகல் 12 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் விக்ரம் சாராபாயின் பிறந்த தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும், மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர் இடங்களின் எண்ணிக்கையை தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடர வேண்டும் என்றும், வரும் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை பொது தேர்தல்களில் மகளிருக்கு 1/3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் மாதம் 1 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 113,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆடி அமாவாசையொட்டி திருச்சி, வேதாரண்யம், மயிலாடுதுறை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி அருகே குரூர் கிராமத்தில் பலத்த காற்று கனமழை காரணமாக மின்சார கம்பிகள் அறுந்து விழுந்ததில் 68 செம்மறி ஆடுகள் உயிரிழந்தன.

நடந்தன. நாமக்கல்லில் அஞ்சல் கோட்டம் சார்பில் இல்லந்தோறும் மூவர்ண கொடி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ் ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சேப்பாக் சேலம் அணியையும் திண்டுக்கல் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகள் மட்டும் பங்கேற்று அவங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகள் வரலாம் 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் வரலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில ஒரு தலைப்பை பற்றி தான் ஸ்நேகிதிகள் வரும்போது அப்படியே தலைப்பையும் சேர்த்து உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். யாருக்கு நன்றி சொல்வீங்க? அதாவது யாராவது ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். இது வரைக்கும் அவங்களுக்கு நான் நன்றியே சொன்னதில்லப்பா, இந்த நேரத்திலையாவது அவங்களுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாருக்கு நீங்க உங்க லைஃப்ல வந்து நன்றி சொல்வீங்க அப்படின்றத நீங்க சொல்லலாம். நிகழ்ச்சியில் காத்திருக்கக்கூடிய முதல் ஸ்நேகிதி, வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: பூரணி, பெத்தாலிபுரம்.
2: பூரணி, சொல்லுங்கம்மா, முதல் நேரா வந்துட்டீங்க.
3: ஆமா.
2: யாருக்கு நன்றி சொல்வீங்க?
3: நன்றி சொல்லுங்க. எப்படி சொல்றீங்க?
2: இல்ல, யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும். என் லைஃப்ல வந்து மறக்க முடியாத சில இடங்கள்ல ஏதாவது ஒரு சமயத்துல உதவி பண்ணிருப்பாங்க இல்லையா, ஆனா இது வரைக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொன்னதே இல்ல அப்படின்னா யாருக்கு நன்றி டக்குன்னு ஞாபகம் வருது?
3: என் ஃப்ரெண்டு உதவி பண்ணிருக்காங்க.
2: ஃப்ரெண்டுக்கு தான். சரி, என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: தேவா பாடல இருந்து ஒரு கடிதம் எழுதினேன்
2: பாட்டு. சரி, ஃப்ரெண்டுக்கு கடிதம் எழுத ஆரம்பிச்சிருவோமா?
3: ஆமா.
2: சரி, நன்றி. உங்களுக்காக பாடல் வருகிறது சித்ராவின் குரலில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நேரம் 12:10 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் எங்கிருந்து பேசுறீங்க? மல்லிகா. சொல்லுங்க மல்லிகா, யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
3: எங்க சின்ன அண்ணே சுப்பிரமணி, 3வது அண்ணே அது, அந்த அண்ணனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்.
2: ஏன், என்ன காரணம்?
3: அதாவது அந்த அண்ணனாலதான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா அதுதான் காரணம்.
2: அதனால ஒரு ஆபத்தான சூழ்நிலையில அவங்க காப்பாத்தி இருக்காங்க
3: அப்படிதானே?
2: இது வரைக்கும் அவங்களுக்கு நன்றி சொன்னதே இல்லையா?
3: இல்ல, நன்றி சொன்னது
2: இல்ல. அண்ணன் தம்பிகளுக்குள்ள என்னப்பா நன்றிங்களா? சரி, என்ன பாடம் கேட்க போறீங்க?
3: ஆனா நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல.
2: ஏன்,
3: உலகத்துல அப்படித்தான் இருக்கு, நடைமுறை அப்படித்தான் இருக்கு. நாங்க பார்த்த வரைக்கும் அப்படித்தான் இருக்கு.
2: நிறைய நன்றிகள் சொல்லிருக்கீங்களா, இல்ல நிறைய நன்றிகள் வாங்கிருக்கீங்க?

0: நன்றிகளா?
1: நன்றிகள் நாங்க நிறைய சொல்லிருக்கோம்,
0: நிறைய சொல்லிருக்கோம்.
1: நாங்க வாங்கினது இல்ல,
0: வாங்கினது இல்ல, கொடுத்தது இல்லன்றீங்க. சரி, என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. நன்றி, சரிங்களா? போன் பண்ணி பேசினதுக்காக உங்களுக்கான பாடல் நன்றி வாங்கிக்கோங்க.
1: நன்றி
0: உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: அங்காடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் நன்றி சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சிநேகிதிகள் இன்னைக்கு யாருக்கு நன்றி சொல்வாங்க அப்படின்னு பேசிட்டு அவங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கக்கூடிய அடுத்த சிநேகிதி, வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருநகர் மெஹராஜ் பேகம் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்கு நன்றி சொல்வீங்க?
2: இறைவனுக்கு நன்றி மேடம். ஃபர்ஸ்ட்
1: இறைவனுக்கு. சரி, மனிதர்களுக்கு வாங்க.
2: அம்மா, அப்பா, அக்கா, பையன் மேடம்.
1: லிஸ்ட் பெருசா போகுது. யாராவது ஒருத்தருக்கு மட்டும் சொல்லணும். இது வரைக்கும் நான் சொன்னது இல்ல.
2: அக்காவுக்கு மேடம். அக்காவுக்கு மேடம்.
1: அக்காவுக்கு எதுக்கு?
2: அவங்க எல்லா விஷயத்துமே அம்மா அப்பா மாதிரி தான் மேடம் எனக்கு முன்னுக்கு
1: நிப்பாங்க. எல்லாமே விட்டு கொடுத்துருப்பாங்க அக்காவா இருந்தா. சரி, தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு. சோ அதனால அக்காவுக்கு.
2: ஆமாங்க மேடம்.
1: சரி, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: களத்தூர் கண்ணம்மா மேடம். அம்மாவும் நீங்க, அப்பாவும் நீங்க.
1: சரி, பாடல் கேட்டுருவோமா?
2: கேட்டுருவோம் மேடம்.
1: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். நேரம் 12:24 ஸ்நேகிதியை கேட்டுட்ருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கக்கூடிய ஸ்நேகிதி, வணக்கம்.
1: அன்பு சுனேகிதிக்கு அன்பான வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபுரத்துலேருந்து பழனியாய் பேசுகிறேன்ப்பா.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, யாருக்கு நன்றி சொல்றீங்க?
1: அதாவது நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யாரு எனக்கு வந்து உதவி பண்ணாலும் நல்லது பண்ணதுனால அப்பவே நான் நன்றி சொல்லிடுவேன். இப்ப வந்து நான் நன்றி சொல்லுறது என்னுடைய தாய் வந்து இருக்கு. இந்த ஆடி அம்மாவுக்கு என்னைக்கு இன்னைக்கு நல்ல விதமா எங்களை படிக்க வச்சு நல்ல விதமா பழக்க வழக்கில சொல்லி கொடுத்து இன்னைக்கு ஒரு சிறந்த மனுஷியா ஆக்கி வைக்கிற அந்த தாய் தந்தர்களுக்கு இந்த ஆடி அம்மாவுக்கு நல்ல அவங்களுக்காக இந்த நன்றியை சொல்லிட்டு பாடல் வந்து இந்த சித்திக்காரன் படத்துல இருந்து 100 சாமி இருந்தாலும் அம்மாவை போல வருமான அந்த பாடலை ஒளி வரப்போம்.
0: கேட்டுலாமா?
1: கேட்டலாம்.
0: நன்றிமா உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: அவங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு இருக்காங்க. வரக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் காயத்ரி பேசுறேன், மதுரையில இருந்து.
2: சொல்லுங்க காயத்ரி, யாருக்கு நன்றி சொல்வீங்க?
3: வீட்டுக்காரருக்கு.
2: வீட்டுக்காருக்கு எதுக்கு?
3: ஆமா மேம், எப்படி இருப்போம், நம்ம கேரக்டர் எதுவுமே தெரியாது. அப்படி இருந்து நம்மள கல்யாணம், நம்மள கல்யாணம் பண்ணி நம்மளுக்கு நம்மளை ஏத்துக்கிட்டு வாழ்க்கை கொடுக்கறாங்க.
2: எதிர்பார்ப்பு இல்லாம வேற இடத்துல இருந்து வந்து இணையக்கூடிய ஒரு சொந்தம் இல்லையா? இருக்கிறதுனால நிச்சயமா அவங்க கணவருக்கு நன்றி சொல்லிடுறீங்க. சரி, இப்ப என்ன பாட்டு கேட்கலாம்?
3: புதுப்பாட்டு
2: படத்திலிருந்து சொந்தம் வந்தது. நன்றி உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: நேரம் 12:34 ஸ்நேகிதியை கேட்டிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். செந்தோழி மேடத்துக்கு வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: மதிய வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். இன்னைக்கு வந்து நன்றி சொல்றத கேட்டுக்கீங்க. நான் வந்து ரொம்ப ஆண்டவனத்தான் நன்றி சொல்லுவேன். அதுக்கப்புறம் எங்க அத்தை அத்தாளுக்கு நன்றி சொல்லுவேன். இன்னைக்கு வந்து என் மயனுக்கு பிறந்த நாள் மேடம். வயசு 26.
0: எல்லாருக்கும் கண்டிப்பா என்ன பாடல் கேட்கலாம்.
1: அவனுக்கு பிடிச்ச பாட்டு இந்த வலிமை படத்துல இருந்து இந்த அம்மா பாட்டு, அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு போடுங்க. நன்றி சொல்றது எல்லாத்துக்குமே நன்றி தான். உங்களுக்கு நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. நானும் உங்களுக்கு திரும்ப நன்றி சொல்லிடுறேன். விருப்ப பாடல் கேட்டு ரசிப்போம். நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 12:39. ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
2: வணக்கம் சகோதரிக்கு.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராணித்தேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: அருமையா இருக்கோம்மா.
1: சொல்லுங்கம்மா, யாருக்கு நன்றி சொல்வீங்க?
2: எங்க அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அதாவது வந்து நாங்க ரெட்ட பிள்ளைங்களா, அவங்க 8 மாசத்துல பாந்துட்டோம்மா.
1: 8 மாசம் பெருங்கஷ்டம்.
2: அது வந்து எங்க அத்தை என்ன சொல்லுவாங்க, இப்படி பஞ்சில சுத்தி வச்சுட்டு இதுகளெல்லாம் தூக்கி போட வேண்டியது நம்ம பாக்கலாம். அப்படி வளர்த்து
1: ரெட்ட குழந்தைகள், ரெண்டுமே பெண் குழந்தைகளா? வளர்த்தெடுத்தது பெரிய விஷயம், அம்மாக்கு நன்றி சொல்றீங்க. சரிம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு அவள் ஒரு பாடல் இருந்து என்ன எத்தனை கழகம் அந்த பாடல்
1: பாடல் கேட்டுலாமா?
2: நன்றிமா, நன்றி.
1: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்
3: என்ன?

0: 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 12:45 சிநேகிதியை கேட்டிருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த சிநேகிதி, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரை திருநகர்ல இருந்து விஜயலட்சுமி பேசுறீங்க.
0: விஜயலட்சுமி சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்கு நன்றி சொல்வீங்க?
1: முதல்ல வந்து எங்க அப்பாவுக்கு வணக்கம் சொல்லணும். அவருக்கு.
0: ஏன் அப்பாவுக்கு?
1: அவர் வந்து நான் மனசுல நினைச்சாலே எதுவா இருந்தாலும் அவர் செஞ்சிருவாரு.
0: ஓ, கேட்கவே வேண்டாம்.
1: ஆமா, கேட்கவே தேவையில்லை.
0: கேட்காமலே எப்படி அவருக்கு தெரியும்?
1: ஆமா, இன்னைக்கு என்ன வேணும்னு, எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும்.
0: உடனே வாங்கி கொடுத்துருவாங்களா?
1: தங்க
0: மீன்கள் படத்திற்காக கண்டிப்பா உங்களுக்கான பாடல் இதோ.

0: நேரம் 12:49. நான் நன்றி சொல்வேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்காங்க. நிறைவா நன்றி சொல்ல வரக்கூடிய ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: சகுந்தலா தேகிந்திரம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்கு சொல்லுவீங்க?
1: 10 வருஷத்துக்கு முன்னாடி 2016 அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஏறி வரும்போது பெரியார் பஸ்ல மஞ்ச பையில 6 ரூபா கேஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன் மேம். திருப்பி வந்து பண்ண அந்த பஸ் நம்பரை பார்த்தேன், 0657 சீனாமான அடியில் இருந்தது. அதனால திருமங்கலம் தான் போகும் சொல்லிட்டு இங்க 12:20 தெரிஞ்சு வீட்டுக்கு போய் பார்த்தேன், இல்ல அம்மா கூட வந்ததுனால. திருப்பி 1:20 இன்னொரு அதே திருமங்கலம் பஸ்ல அந்த நம்பர் தெரியல, அதுல அதுகிட்டே வந்து கேட்டேன். அந்த டிரைவர் ஹெல்ப் பண்ணி பஸ் ஸ்டாப் போய் பார்த்தோம், அந்த அந்த பஸ் 0657 நின்று அந்த பஸ் நின்றுச்சே இல்ல. ஆனா பஸ் இல்ல, பஸ் இல்ல, திருமங்கலம் டிப்பால இருந்து அவங்க எடுத்து கொடுத்தாங்க மேடம். ஒரு டிரைவருக்கு நன்றி சொல்லிட்டேன், நான் வந்த பஸ்ஸுக்கு டிரைவர் கண்டக்டருக்கு, இன்னொரு எடுத்து கொடுத்த பஸ் டிரைவருக்கு நன்றி சொல்லல, அவங்களுக்கு கோடானு கூட நன்றி நன்றி.
0: 10 வருஷத்துக்கு அப்புறமா சொல்லாத நன்றிய டிரைவர் கண்டக்டருக்கு இன்னைக்கு சொல்றீங்க,
1: அப்படிதானே?
0: நிச்சயமா நன்றி மேம், நன்றி. என்ன பாடல்?
1: சுகரம் படத்துல வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, பின்னிலே பாதை இல்லை உன்னை தொடரே.
0: நன்றி நன்றி நன்றி, அற்புதமா நன்றி சொன்ன அத்தனை நேர்களுக்கும் நன்றி சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவள்ளி. நன்றி நேர்களே.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலங்கள் கடந்தும் நம் மனதில் நிற்கும் கானங்களின் தொகுப்பாய் கேட்கலாம் வசந்த கானங்கள். காலை இளங்காற்றில் எதிரொலிக்கும் குரலிலும் கண்ணனின் முகமே.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: நேயர்களே, பி சுசிலாவின் குரலில், ராமமூர்த்தி விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், பாவ மன்னிப்பு படத்தில் இருந்து பாடல் கேட்டு ரசித்த நேரம் 1:10.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் தாங்க கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். எழுதுகோல் இருந்தும் எழுத்தில்லாமல் தவிக்கிறேன் உன் விழிச்சிறையில், அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்தில் இருந்து, ராமையாதாஸ் வரிகளில், நாராயண ராவ் இசையில், பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில், வானலைகளில் வருகிறது அடுத்த பாடல்.

இசை ஜாலம்மா எட்டு திக்கும் ஒழிக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை வசந்த கானங்கள் தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதோ அடுத்த பாடலாக புதிய பறவை படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுசிலாவின் குரலில் கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, வசந்த கானங்கள் தரும் அடுத்த பாடலாக போலீஸ்காரன் மகன் படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஜானகி குரலில் கேட்கலாம்.

0: மூலம் படத்தில் இருந்து கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒரு பாடலை ரசித்தோம்.
1: வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் தாங்க கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதோ அடுத்த பாடலாக, வைகையிலே நீரோட மீன்களும் துள்ளி விளையாட நம் மனமும் சேர்ந்து பாடும் பாடலாக பார்மகளை பார் திரைப்படத்தில் இருந்து கேட்கலாம். கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், TM சவுந்தரராஜன் மற்றும் P சுசிலாவின் குரலில்.

வசந்த கானங்களில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடல் பாலும் பழமும் படத்தில் இருந்து கண்ணதாசன் வரியில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவின் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இளமையின் இனிய கனவுகளையும் காதலின் உணர்வுகளையும் கூறும் பாடலாக எங்க வீட்டுப்பிள்ளை திரைப்படத்தில் இருந்து வாலியின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவின் குரலில் கேட்கலாம் ஒரு பாடலை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 1:40. வசந்த கானங்கள் தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். சிறகடிக்கும் பறவை, பறவைக்குரிய சிறு கனவாக வருகிறது. குங்குமம் திரைப்படத்தில் இருந்து கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில்.

நேயர்களே, இசையால் நாம் இணைந்திருப்பது வசந்த கானங்களில். அடுத்த பாடலாக பூம்புகார் படத்திலிருந்து சுதர்சனம் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் ஜானகி குரலில் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அடுத்த பாடலாக ஆடிப்பெருக்கு படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் ஏ எம் ராஜா இசையில் ஏ எம் ராஜா மற்றும் பி சுசிலா பாடிய பாடலை ரசிக்கலாம்.

0: நேர்களே, இதுவரை நாம் கேட்டு ரசித்த வசந்த கானங்கள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு இன்னிசை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி நேர்களே.
1: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 1:55. தொடர்வது பாரதியார் பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் பகல் 1-2 மணி.

நேரம் பகல் 2:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியை துவங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிந்தனை வரியோட தொடங்கிடலாமா? எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சு செய்யணும். ஏன்னா நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய செயல்களை யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதனால அவங்களால செய்ய முடியும்னா நம்மளாலையும் செய்ய முடியும் அப்படின்ற சிந்தனை வரிகளோட தொடங்கியாச்சு பன்மொழி பாடல்கள். மொழிகள் பழங்க, ஆனா இசை ஒண்ணுதான். வார்த்தைகள் புரியாம போனாலும் ஒரு நல்ல பாடல் மனதை தொடுவதற்கு மொழி தேவையில்லை, இசை மட்டும் போதும். ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு அழகான இசை பயணம் தான் உங்க காதுகளுக்கு விருந்தாக காத்திருக்கிறது நம்ம பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில. இதோ முதல் பாடலாக மலையாள மொழியிலிருந்து கேட்கலாம் நரிவிட்டா திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம், சித்தாரா கிருஷ்ணகுமார் மற்றும் பலருடைய குரல்ல.

மனதிற்கு இனிமை தர இதோ பாடல்கள் வருகிறது. பன்மொழி பாடல் நிகழ்ச்சியில இசை சங்கமமாக மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. பால்டி திரைப்படத்திலிருந்து சாய் அபயங்கருடைய இசையில சாய் அபயங்கர், சுபலாஷினி மற்றும் பலருடைய குரலில்

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு அழகான இசை பயணமாக நம் மனதை தொட்ட பாடல்கள். மொழி தெரியாவிட்டாலும் மொழி புரியாவிட்டாலும் இசை மட்டும் போதுங்க. ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு அழகான இசை பயணம் கேட்டுட்ருக்கோம். அதே மாதிரி அடுத்த பாடல் இதை வந்துட்டே இருக்குது. மலையாள மொழியில் பிரேமம் திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸின் குரலில்.

0: ஷர்ட் நல்லா இருக்கு.
1: ஷர்ட் இல்ல குர்தேன்.
0: குர்தா
1: கேரளா சாரி, சூப்பரா இருக்கு.

0: பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் மலையாள மொழியிலிருந்து பாடல்கள் கேட்டு வச்சோம். நேரம் பகல் 2:15.
1: தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க.
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: மொழிகள் பல, இசை ஒன்று. ஒரு நல்ல பாடல் மனதை தொடுவதற்கு மொழி தேவையில்லை. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா கன்னட மொழியில தான் பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். முதல் பாடலாக வருகிறது கீதா கோவிந்தம் திரைப்பட்டிலிருந்து சித் ஸ்ரீராமுடைய இசை குரலில்.

மனதிற்கு இனிமை தரும் பாடல்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது பன்மொழி பாடல்கள். அடுத்த பாடல் வருகிறது ஜஸ்டின் பிரபாகரனுடைய இசையில, சக்தி ஸ்ரீ கோபாலன் இவங்களுடைய குரல்ல. இது பாடல் காற்றலைகளில்.

இசை மட்டும் போதும், ஒவ்வொரு மொழியிலையும் அழகான இசை பயணமாய் காற்றலைகளில் வளம் வருகிறது நம் பன்மொழி பாடல்கள். இதோ கன்னட மொழியில் நிறைவான பாடலாக கேட்டு ரசிக்க போகிறோம். காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ், அனன்யா பட் இவங்களுடைய குரலில்.

0: பன்மொழி பாடல்கள் கேட்டிருக்கோம். நேரம் பகல் 2:29.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. பன்மொழி பாடல்களின் இசை சங்கமம் கேட்டிட்ருக்கோம். மொழி மாறட்டும், மெட்டு மாறட்டும், ஆனால் இசை தரும் மகிழ்ச்சி மட்டும் எப்போதும் மாறாது. மலையாளம் கன்னட மொழியில் பாடல்கள் கேட்டோம். அடுத்ததாக தெலுங்கு மொழியில் ஏதோ பாடல் வந்துட்டே இருக்கு. புஷ்பா படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில், மௌனிகா யாதவுடைய குரலில்.

மொழிகள் பல, ஆனால் இசை ஒன்று. வார்த்தைகள் புரியாமல் போனாலும் ஒரு நல்ல பாடல் மனதை தொடுவதற்கு மொழி தேவையில்லைங்க, இசை மட்டும் போதும். பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில தெலுங்கு மொழியிலிருந்து நிறைவான பாடலாக கேட்டு ரசிக்க போறோம். ஆல வைகுந்த புறமல்லோ திரைப்படத்திலிருந்து எஸ் தமிழனுடைய இசையில அர்மன் மொழி குரல்ல.

0: பன்மொழி பாடல்கள் கேட்டு இருக்கோம். நேரம் பகல் 2:40.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: பன்மொழி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஒரு அழகான இசை பயணம் இல்லையா? ஒவ்வொரு மொழியிலும் இசை பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு. அப்படி மலையாளம், கன்னடம், தெலுங்கு, அதை தொடர்ந்து ஹிந்தி மொழியில பாடல்கள் கேட்டு ரசிக்க போறீங்க. துரந்தர் திரைப்படத்திலிருந்து இது பாடல், காற்றலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: பண்பலை பாடல்கள் கேட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மொழிகள் பல, இசை ஒன்று. வார்த்தைகள் புரியாமல் போனாலும் ஒரு நல்ல பாடல் மனதை தொடுவதற்கு மொழி தேவையில்லைங்க, இசை மட்டும் போதும். ஒவ்வொரு மொழியிலும் ஒரு அழகான இசை பயணம் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்கள் காதுகளுக்கு விருந்தாக மனதுக்கு இனிமை தருகிறது இன்றைய பன்மொழி பாடல்களின் இசை சங்கமம். மொழி மாறட்டும், மெட்டு மாறட்டும், ஆனால் இசை தரும் மகிழ்ச்சி மட்டும் எப்போதும் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை கேட்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நிறைவான பாடலாக ஹிந்தி மொழியில பாடல்கள் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? நிறைவான பாடலாக இதோ வருகிறது ஷெர்ஷா திரைப்படத்திலிருந்து ஜல்சீன் ராயல், பீப்ராக் மற்றும் பலருடைய குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களின் தொடர்ந்து கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை. வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

நேரம் 2:55 25 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கடலூர் மாவட்டம் ஏமாரூர் 9 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் 8 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டம் குருவடி 7 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, சேலம் மாவட்டம் ஆத்தூர், மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், சேலம், பார்வூட், குடலூர் பசார், மேல்குடலூர், கள்ளக்குடி, விண்ட்வர்த், தேவாலா, வீரகனூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தென்பெரநாடு, தஞ்சை பாபநாசம், தழுத்தலை, வாழப்பாடி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, ஹாரிசன் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மீமாத்தூர், உட்பிரையர், மஞ்சளாறு, கீழணை, சோழிங்கநல்லூர், திருமயம், திருமங்கலம், குன்றத்தூர், சுத்தமலை அணை, மணிமுத்தாறு அணை, நம்பியூர், சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஏத்தாப்பூர், நெய்மூர், குண்டேரிப்பள்ளம், குறிஞ்சிப்பாடி, திருவிடைமருதூர், கங்கவல்லி, வானமாதேவி, காரையூர், தலைவாசல், கும்பகோணம், கருமாந்துறை, வேப்பந்தட்டை, வேப்பூர், பூண்டி, ஆனைமடுவு அணை, குப்பநத்தம், வரட்டுப்பள்ளம், கலையநல்லூர், நடுவட்டம், ஆண்டிப்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், மதுரை ஆகிய இடங்களில் பதிவானது. கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை. 14 தேதியன்று நாளை மறுநாள் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் லேசான மழை தொடர்ந்து வலுத்தும் பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் வாய்ப்புண்டு. மாலையிலும்

0: பகலோ லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.8°C, குறைந்தளவு வெப்பநிலை 24.7°C.
1: வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னையிலாக.
2: பணியில் ஈடுபட்டுள்ளவர்களின் பணி பாராட்டுதலுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர் பிரச்சினை தொடர்பான எந்த ஒரு விவகாரம் குறித்து விவாதிக்கவும் பதிலளிக்கவும் மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரயில் பயணத்திற்கான முன்பதிவு 89% இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் கொடுத்த கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தமிழக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அரசியல் காரணங்களுக்காக தமிழக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. மாணவர்கள் பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்வதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. டென்மார்க்கின் ஒடென்ஸில் நடைபெற்ற சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, ருஜுலா ராமு, தஸ்னிமிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 3:02 இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நீங்க மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. சூப்பரான மிட் டே மெலோடி பாடல்களின் தொகுப்பாக கேட்க போறோம் மெலவரும் பாட்டு. நிகழ்ச்சியில் பாடல் தொகுப்புடன் நான் அஜிதா. நிகழ்ச்சியில நாம கேட்க போற முதல் பாடலை பாடியிருக்காங்க சின்மயி ஸ்ரீபாதா. பாடல் கேட்டுடலாம், மதுர வீரன் படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வானத்துல மழை மேகம் அப்படியே பைய சூழ ஆரம்பிக்குதுங்க. அந்த நேரத்துல சூப்பரான மெலோடி பாடல்கள் மனதை வருடிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சியில் நாம கேட்க போற அடுத்த பாட்டு சந்தோஷ் நாராயணனோட இசையில குக்கு திரைப்படத்திலிருந்து.

இனிமையான மெலோடி சாங்ஸை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில அடுத்ததா வர பாட்டை பாடியிருக்காங்க சாருலதா மணி. பாடல் கேட்டுடலாம். நடிகையர் திலகம் படத்திலிருந்து.

பாட்டில் சூப்பரான மெலோடி சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சியில் நாம கேட்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க ஹரிச்சரண் மற்றும் அலிஷா தாமஸ். இதோ பாடல் வந்துட்டே இருக்கு. நட்புனா என்னன்னு தெரியுமா படத்துல இருந்து?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நிகழ்ச்சியில அடுத்த பாடலா கேட்டலாம். நேஹா வேணுகோபாலோட குரல்ல காஞ்சனா 3 திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இல் மெல்லவரும் பாட்டு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்றைய மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடலை பாடியிருக்காங்க யாசின் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன். பாடல் கேட்டலாம் பரதேசி திரைப்படத்திலிருந்து.

0: நிகழ்ச்சியாக 4-2 ஆட்டக்களம் வளம் வர காத்துட்டே இருக்கு. நேர்களான நீங்க பங்கு கொண்டு விளையாடணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு 25-30-170 மற்றும் 25-30-171 ஆகிய 2 எண்களையும் வரலாம். என்ன விளையாட்டு, யார் யார் அறிவிப்பாளர்கள் காத்துட்டே இருக்காங்க அப்படிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 4-2 ஆட்டக்களம் நிகழ்ச்சியில காத்துட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி கேட்டுடுவாங்க 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையில இருந்து அஞ்சல் செய்ய.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. யானை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களின் பணி பாராட்டுதலுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர் பிரச்சினை உள்ளிட்ட எந்த ஒரு விவகாரம் குறித்து விவாதிக்கவும் பதிலளிக்கவும் மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரயில் பயணத்திற்கான முன்பதிவு 89% இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் கொடுத்த கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தவேக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அரசியல் காரணங்களுக்காக தவேக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. மாணவர்கள் பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்வதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. டென்மார்க்கின் ஒடென்ஸில் நடைபெற்ற சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி ருஜுலா ராமு, தஸ்னிமர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கலப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன விளையாட்டு விளையாட போறோம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டு. உற்சாகமான, அதிரடியான, அட்டகாசமான ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட போறாங்க அப்படின்னு நேயர்களுமே ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. என்ன விளையாட்டு விளையாட போறோம் அப்படின்றது சொல்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு ஆட்டக்களத்துல உங்களோட ஜானகி மற்றும்
3: முத்துக்கருப்பன்.
2: ஆமா, இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட போறோம்னா, அர்த்தம் சொல்லுங்க அப்படின்ற விளையாட்டு தான் கொண்டாந்துருக்கோம்.
3: அர்த்தம் சொல்லுங்களா? யார் சொல்லணும்?
2: யார் வேணாலும் சொல்லலாம், நீங்க கூட சொல்லலாம்.
3: நான் கூட சொல்லலாம்.
2: ஆமா, அதாவது நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு தான் கேட்க போறோம் நேயர்கள் கிட்ட.
3: சரி,
2: என்ன மாதிரி வார்த்தைகளா இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க?
3: என்ன மாதிரி வார்த்தைகளா இருக்கும் அதையும் நீங்களே சொல்லிருங்க.
2: ஆமா,
3: இதெல்லாம் கேள்வி.
2: அதாவது ஆங்கிலமோ ஹிந்தியோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம், நம்மளுடைய தமிழ் வார்த்தைகள் தான்.
3: தமிழ் வார்த்தைகள்.
2: ஆமா, அரிய தமிழ் வார்த்தைகள் சொல்லுவோம், அதுக்கான அர்த்தம் சொல்லணும்.
3: அரிய தமிழ் வார்த்தைகள் இல்லை, அறிய வேண்டிய தமிழ் வார்த்தைகள்.
2: கண்டிப்பா கண்டிப்பா, நேயர்கள் அறிஞ்சிக்க வேண்டிய தமிழ் வார்த்தைகள் தான் இன்னைக்கு நம்ம ஆட்டக்காலத்துல கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நேயர்கள் இதுல பங்கேற்று ஜெயிக்கணும், விளையாடணும் அப்படின்னா அவங்களுக்கான எண்கள் சொல்லிடலாமா?
3: கண்டிப்பா சொல்லலாம். 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30

0: 171 மற்ற அனைத்து நீர்கள் மரலாம் 0452 என்கிற மதுரையின் முன்னணிப்பை தொட்டு
1: ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க.
2: ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து நேயர்கள் கிட்ட பேசலாம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
2: நாலு மணி 5 நிமிஷத்துல ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில நேயர்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விளையாட்டு விளையாண்டுலாமா?
0: இல்ல, நீங்க அறிய வேண்டிய தமிழ் வார்த்தைகள் சொல்லிட்டீங்கல்ல, அப்ப அது என்னன்னு சொல்லணுமா இல்லையா?
2: கண்டிப்பா அறிய,
0: எனக்கு முதல்ல சொல்லுங்க.
2: சரி, இப்ப அதை ஒரு கேள்வியாக கேட்டுலாமா?
0: கேளுங்க.
2: அதாவது கங்குள் அப்படின்ற ஒரு வார்த்தை.
0: இது கங்குள், எங்களுக்கு அங்குள் தானே தெரியும். கங்குளுக்கு நாங்க எங்க போறது?
2: கங்குள்தான் இன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க.
1: என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார்.
0: அதான் சார் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
2: புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான் இன்னைக்கு ஆட்டக்கலம். கங்குள் அப்படின்ற வார்த்தைக்கு இப்ப நான் உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பேன். காலை, இரவு, மாலை, பகல். அதாவது கங்குள் அப்படின்றது ஒரு பொழுதை குறிக்கும். அது காலையா, இரவா, மாலையா, பகலா சொல்லுங்க.
0: காலையா, மாலையா, இரவா அப்படியே கேட்டுருக்கீங்களா? பகலா குடிக்கிறா
1: பேசுறது, குதிச்சு குச்சு விளாடுறதெல்லாம் இங்க வேணாம்.
2: அந்த வார்த்தை தான் சரியான அர்த்தம். அதாவது கங்குள்னா இரவு. பிடிச்சிருந்தா நேர்கள் அதுல ஒரு பாட்டும் பாடலாம்.
0: அப்படியா, நாங்க பாட்டு தானே பண்ணோம்.
2: அதுதான் விடை, பாட்டு ரெண்டுமே ஒன்னா வந்துருச்சு. இப்ப நம்மளோட விளையாட காத்திருக்கும் முதல் நேயர் யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
0: வருக, வணக்கம். வணக்கம்,
2: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். 4:06.
4: ஹலோ,
2: வணக்கம்.
4: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து?
4: மாமதுரை நேயர், முத்துப்பட்டி பாலமுருகன்.
0: மாமதுரை நேயர், முத்துப்பட்டியில இருந்து
4: பாலமுருகன்.
0: பாலமுருகன், சரி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: சரி பாலமுருகன், உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுடைய வானொலி ஒலி அளவை கொஞ்சம் கம்மி
4: பண்ணிக்கலாம்.
0: ஒலி அளவை விட நீங்க கொஞ்சம் ஒலிய தள்ளியே வந்துருங்க.
2: ஆமா, சரி, ஓகே, சூப்பர். உங்களுக்கான வார்த்தை வந்து பரிதி.
4: பரிதி,
0: பரிதி,
4: குதிரை.
2: இல்லை, ரெண்டு வாய்ப்பு தான், மிஸ் பண்ணிடாதீங்க.
0: அப்புறம்
2: உங்களுக்கான ஆப்ஷன் சொல்லலாமா?
4: சொல்லுங்க மேம், சொல்லுங்க.
2: சந்திரன், சூரியன், மேகம், நட்சத்திரம்.
4: சூரியன்.
2: சூப்பர். எப்படி ஆப்ஷன் சொன்னே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்களா? சொல்லுங்க பாலமுருகன், பாட்டு பாடிடலாமா? சூரியன்ல,
0: சூரியனை வச்சு ஒரு பாட்டு பாடுங்க.
4: சூரியன்ல இருந்து ஒரு பாட்டு பாடணுமா?
2: அப்படி இல்ல, சூரியன்ற வார்த்தை எங்க வேணாலும் வரலாம் அந்த பாடல்ல.
4: சூரியன்ற வார்த்தை தான்.
2: ஆமா, சூப்பர், சூப்பர்,
0: அருமை, அருமை.
2: நன்றி, நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:08 நம்ம விளையாண்டு ஆட்டக்களம். ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு அர்த்தம் சொல்லுங்க அப்படின்ற தலைப்புல,
0: அர்த்தம் சொல்லுங்க அப்படின்ற கேம்ல என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்க அறிய வேண்டிய தமிழ் வார்த்தைகள், நாங்க அறிய தமிழ் வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கோம். அப்படிதானே?
2: அப்படிதான் முத்துக்கருப்பன். இப்ப சொன்ன மாதிரியே முதல் நேயரை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க பாத்தீங்களா?
0: இதே மாதிரி வர நேயர்லாம் கண்டுபிடிக்கணும்.
2: அடுத்த நேயர் இணைப்புல காத்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம், வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நிலையத்தை எல்லாரும் நலமா இருக்கும். சந்திரசேகர், உங்களுக்கான வார்த்தை வந்து வெறுப்பு.
5: என்னது?
0: வெறுப்பு,
2: வேர்ப்பு, வெறுப்பு.
5: ஓகே,
2: அதுக்கான ஆப்ஷன் சொல்லிடலாமா?
5: சொல்லுங்களேன்.
2: கடல், மலை, காடு, வயல்.
5: மலை.
2: எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க?
5: எனக்கு தெரியும் இந்த வேர்டு.
0: மலையோரம்
5: வீசும் காத்து, மனசோடு பாடும் பாட்டு, கேக்குதா கேக்குதா
0: கேக்குதே கேக்குதே.
2: நன்றி,
0: நேரம் 4:10 இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல அர்த்தம் கண்டுபிடிங்க அப்படின்னு.
2: அடுத்த நேயர் இணைப்புல காத்திருக்காங்க. வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம்.
6: மதுரை மண்ணோட கெட்டு லட்சக்கணக்கான நேரோட சொத்து, 103.3 மதுரை பண்பு. இனிமையான மாலை, வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது.

0: யார் எங்க இருந்து?
1: மதுரை செல்வரும் குமரன்.
0: அருமை அருமை. சரி, நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
1: சொல்லுங்க.
0: புனல் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? முடிஞ்ச பாட்டா கூட சொல்லிருங்க.
1: புனலா?
2: புனல்.
0: எங்களுக்கு தெரிஞ்ச புனல்
1: மேம்,
2: புனலுக்கான அர்த்தம் என்ன?
1: காற்று. காற்று.
2: இல்லை, தவறான பதில். நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நல்லா முயற்சி பண்ணாங்க. 4:10 இப்போ அடுத்த நேயர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
3: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வர பண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் ஜானகி அம்மாவுக்கும் முத்துகருப்பனுக்கும் உற்சாகமான மாலை நேர வணக்கங்கள்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
3: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரபதி, விருதுநகர் மாவட்டத்தில இருந்து அர்த்தம் சொல்ல வந்திருக்கேன். அர்த்தத்தை சொல்லுங்க,
4: கேக்குறேன்.
2: வார்த்தையதான் சொல்லுவோம், நீங்க தான் அர்த்தத்தை சொல்லணும்.
3: சரிங்க ஜானகம்மா,
2: உங்களுக்கான வார்த்தை வந்து உவகை.
3: இன்னொருக்க சொல்லுங்க.
0: உவகை.
3: உவகையா? உவகை. அதுக்கு ஆப்ஷன் 4 கொடுங்க.
2: 4? அதாவது ரெடியாகவே வந்துட்டாங்க. ஆப்ஷனை கொடுங்க, பதில சொல்லுவோம் அப்படின்னு. கோபம், பயம், மகிழ்ச்சி, சோகம்.
3: உவகை அப்படிங்கிறது சோகம்.
2: இல்லையே, என்ன எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க, உவகைய சோகம் சொல்லிட்டீங்க.
3: உவகை.
2: உங்களுக்கான நேரம் குறைஞ்சிட்டே இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க.
5: இப்பவே கண்ணை கட்டுது.
0: சாப்பிட்டது அப்படிதான் இருக்கும்.
2: கோபம், பயம், மகிழ்ச்சி, சோகம்.
3: சோகம்.
2: இல்லை. நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:11 நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களம். ஒரு சிறிய பாடல் பாடல் ஒண்ணு கேட்டலாம், தொடர்ந்து இணைந்தீங்களே. ஆமா.
6: என்னால முடியல மாமே, நீயே வாசி. வலிமாமே வலி புலிமாம்தா புள்ளி.

0: சின்ன பொண்ணா
1: கன்வின்ஸ் பண்ணனும்.
0: இதெல்லாம் தெரியாம ரிலேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ண, அதனால தான் இது நின்ற ராதவதாசன. என்ன கதற விட்டாள், என்ன அழுவ விட்டாள், தண்ணிய ஒழுவ விட்டாள், தனியா ஒளர விட்டாள், பெரிய போங்காட்டாள், என்ன

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மணி 15 நிமிஷத்துல நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்கலம், ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
3: அர்த்தம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு,
2: அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிச்சோம். சரி, கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல வரீங்களா?
3: ஆமா,
2: அதே மாதிரி
3: கண்டுபிடிச்சா என்ன, சொன்னா என்ன, ரெண்டு ஒன்று தானே.
2: சரி, நம்ம அரிய தமிழ் வார்த்தைகளுக்கு அர்த்தம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இதுவரைக்கும் நேரில் என்னென்ன வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற சொல்லிடலாமா?
3: சொல்லிடலாம்.
2: கங்குல் அப்படின்னா நீங்க சொன்னீங்க இல்லையா?
3: ஆமா, இரவா பகலா குளிர,
2: திருப்பி பாட்டே பாடக்கூடாது, வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்லுங்க.
3: இரவு.
2: அடுத்து பருதினா?
3: பருதினா சூரியன் சொல்லி சொல்லுவோம்.
2: வெறுப்பு?
3: வெறுப்பு மழை.
2: ஓகே, கரெக்ட். இப்போ அடுத்து நேர்கிட்ட கேட்டலாம்,
3: எங்க பிடிக்கிறான்?
2: கண்டிப்பா அதுதான் முத்துக்கருப்புன்னு கேட்டுட்டே இருக்காரு. கடைசியில சொல்றேன், இப்ப அடுத்த நேயர்.
3: வணக்கம். அர்த்தம் சொல்லுங்க. அப்ப அர்த்தம் சொல்ல ரெடியா இருக்கீங்க?
2: உங்களுக்கான வார்த்தை வந்து முகில். முகில்
3: எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கல, பக்கத்து வீட்டுக்கார பேரா?
2: உங்களுக்கான க்ளூ வார்த்தைகள் என்னன்னா, மேகம், மழை, காற்று, வானம்.
4: மேகம்.
2: சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்படியே ஒரு பாட்டு பாடிடலாமே சண்முக சுந்தரம்.
3: மேகத்தை வச்சு
2: அப்படியே ஆன்சர் சொல்லியாச்சு, ஒரே ஜாலி ஆயாச்சு. 4:16 நம்ம விளையாண்டு இருக்கோம் ஆட்டக்களம், அர்த்தம் சொல்லுங்க அப்படின்ற தலைப்புல
3: இன்னைக்கு
2: சண்முக சுந்தரம் சூப்பரா சொல்லிட்டாரு. அடுத்த நேயர், வணக்கம்.
5: ஜானகி மேடம், முத்துக்கருப்பன் சார்,
2: வணக்கம்.
5: வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
3: வணக்கம், வணக்கம். ரெடியா இருக்கீங்களா?
5: இருக்கேன் சார்.
3: சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
5: கொடுங்க.
3: ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அலர்.
5: கலர், நிறம்.
3: இல்ல இல்ல, கலர் இல்ல, அலர்.
2: அலர்.
3: காய், தண்டு, மரம், மலர். காய், தண்டு, மரம், மலர்.
6: இப்பவே கண்ண கட்டுது
2: விஜயலட்சுமி, உங்களுக்கான நேரம் போயிட்டே இருக்கு.
5: மலர்.
3: மலர்.
2: கரெக்டா, நேரம் அப்படினு சொன்னா
3: அத வச்சு ஒரு பாட்டு பாடி தான் ஆகணும். நீங்க
5: மலர் கொடுத்தேன், கை கொடுத்தேன், வளையே விட்டேன், மங்கை என்றன் ராஜாஜிக்கு நானே.
2: சூப்பர் சூப்பர்.
5: கமலா அம்மா என்ன இன்னும் பாராட்ட அம்மா.
2: நன்றி நன்றி. 4:18 ஆட்டக்களத்தை விளையாண்டுட்டு இருக்கோம், அர்த்தம் சொல்லுங்க. இப்ப அடுத்த நேயர் இணைப்புல காத்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம், இருவருக்கும் மாலை வணக்கம்.
2: வணக்கம் சொல்வது
3: ரெண்டு வணக்கம் சொல்லுங்க. யாருக்கு இருந்து?
7: ரெண்டு பேருக்கு ரெண்டு வணக்கம். நான் மதுரை பாலரங்கபுரத்துல இருந்து உக்கிரபாண்டியன் பேசுறேன்.
2: உக்கிரபாண்டியன், உங்களுக்கான வார்த்தை கேட்டலாமா?
7: கேளுங்க.
3: உங்களுக்கான வார்த்தை
2: களனி.
7: களனி.
2: ம்,
7: இது நான் களனின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ம், நீராகாரம் மட்டும் இருக்கா? சரி, இன்னைக்கு அந்த நாலு அர்த்தத்தை சொல்லுங்க.
2: ஆமா, நாலு வார்த்தைகள் இருக்கு. தோட்டம், வயல், காடு, வீடு.
7: காடு, வீடு.
2: தோட்டம், வயல்.
3: தோட்டம், வயல், காடு, வீடு.
7: வயல்.
2: சூப்பர், அருமையா சொல்லிட்டீங்க. களனினா வயல்.
3: பாடியாகணும்.
2: இப்ப வயல வச்சு ஒரு பாட்டு.
7: விவசாயி.
2: நாங்க என்ன சொல்லுவோம், நீங்க என்ன பண்றீங்க?
3: ஐயா, வயல்ல தான் விவசாயம் பண்ணுவோம். வயல வச்சு எத்தனை பாட்டு இருக்கு?
2: வயல் வரணும் அந்த பாட்டுல.
3: வயக்காடு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல,
2: நீங்க உடனே பாடிடுவீங்கன்னு நாங்க ரெடியா இருக்கோம்.
3: வயல். அதேதான் எங்களுக்கே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க.

0: என்ன எக்கோ அடிக்குதாங்க?
1: வயலோரம் வயலோரா வயலோரா.
0: இப்ப முத்துக்கருப்பனே உங்களுக்கு ஒரு பாட்டு சொன்னார் இல்லையா,
2: வயக்காடு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல தெரியுமா? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல ஆட்டக்கலம் இன்னைக்கு ஆட்டக்கலம் என்ன விளையாட்டு அப்படின்னு நீங்க சொல்லணும்.
0: ஆமா கண்டிப்பா அர்த்தம் சொல்லுங்க அப்படின்ற தலைப்புலதான் நேர்கள் சூப்பரா அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நேர்களோட விளையாடலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை பாடலை தொடர்ந்து.
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

கட்டிக்கினே சீன போட்டி கட்டிக்கினே சில்ற வாரி கல்ற உள்ள அல்பாய் சில மாமூல் கேட்டு மட்டினே ஒரே முட்டா தொத்தினே ஓட விட்டு குத்தினே சாப வாங்கி செத்தானா கொலை குத்தே ஏ கொலை குத்தே ஏ கொலை குத்தே ஆமா கொலை குத்தே சில்லா கிட்டும்மா சில்லா கிட்டும்மா சில்லா கிட்டும்மா போல வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சீகாலியா இல்லாம சோக்காலியா

0: நேரம் மாலை 4:23, ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் அர்த்தம் சொல்லுங்க விளையாண்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரன் பண்பலை 100.9.
1: அதேதான்
0: அடுத்த நேயர், இப்போ அடுத்த நேயர் காத்துட்டே இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம். என்னன்னு சொல்லணும்.
0: பூந்தளிர்னு சொல்லுவோம்ல, அந்த பூந்தளிர்ல இருக்க தளிர்.
1: சரி, இதுக்கான இது கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் வந்து நாற்று, விதை, புதிதாக முளைத்த இலை.
2: நாற்று சார்.

0: சரி, அடுத்து இது சரியான ஆன்சர் இல்ல, அடுத்து ஆன்சர்.
1: இன்னும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. தளிர், அதுக்கான ஆப்ஷன்ஸ் கேக்குறாங்க.
0: புதிதாக முளைத்த இலை, நாற்று, விதை.
1: இல்லை, தவறான விடை. கரெக்டா சரியான விடையை விட்டுட்டீங்க. ஆமா, நன்றி நன்றி.
0: நினைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: 4:25 அடுத்த நேயர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம்.
0: நீங்க என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் வானொலி வந்து தள்ளி வந்துட்டீங்கன்னா நாங்கள் பேசுறது இன்னும் நல்லா தெளிவா கேட்கும். நாங்க வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வார்த்தை சொல்றோம். கொஞ்சம் வானல வந்து தள்ளி வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, இப்ப இணைஞ்சிருக்க நேயர் வருக, வணக்கம்.
1: ராமச்சந்திரன், எங்க இருந்து பேசுறீங்க?
0: அது மட்டும் தான் எங்களுக்கு கேட்குது. ராமச்சந்திரன் இருக்கீங்களா?
1: இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. இப்ப அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். 4:25 ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு அர்த்தம் சொல்லுங்க.
0: அர்த்தம் சொல்லுங்க. அர்த்தம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும்.
1: ஆமா, அதுலயும் தளிர் அப்படின்னா அதுக்கான அர்த்தத்தை சொல்லிடலாமா?
0: தளிர், அதுக்கான அர்த்தம் அப்படி என்னன்னா புதிதாக முளைத்த இலை. அது எல்லாருமே சொல்லுவாங்க.
1: ஆமா,
0: எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணா இருக்கும், புதுசா தளிர் விட்டுருக்கு.
1: அதேதான், தளிர் விட்டுருக்கு அப்படின்னா பார்த்து
0: புதுசா முளைச்ச இலை.
1: இலை,
0: இலைய வச்சு எதுவும் பாட்டு இருக்கா?
1: இலைய வச்சு நீங்களே பாடுங்க, கேக்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்.
0: அப்படியா? நான் தான் உட்காந்து போல.
1: சரி, அடுத்த நேயர் இணைப்புல காத்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: மாலை வணக்கம். காரைக்குடில இருந்து சாமிநாதன்.
0: வணக்கம்.
1: சொல்லுங்க சாமிநாதன், உங்களுக்கான வார்த்தை ரெடியா இருக்கு.
2: சொல்லுங்கம்மா.
1: கிள்ளை.
0: கிள்ளை
1: கிள்ளை
0: கிள்ளை
2: கிள்ளைங்களா?
1: கி இல்லை, கிள்ளை.
2: கிள்ளையா?
1: ம்.
2: கிள்ளை. ஆப்ஷன் கொடுங்க.
1: குயில், கிளி, மயில், புறா.
2: ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்கம்மா?
1: கிள்ளைன்றத வார்த்தை.
2: இல்ல, அது ரைட்மா. இது அந்த ஆப்ஷன்ல வந்து
1: இன்னும் ஒரு தடவை தான் சொல்லுவோம்.
0: குயில், கிளி, மயில், புறா.
1: கிளிதான் சரியான விடை.
0: சரி, அதுக்கு வச்சு ஒரு பாடலை சொல்லுங்க பாப்போம்.
2: தனிமையிலே புது கிளி ஒன்று வரவு.
1: அருமையா பாடுங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:27 நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களம். சொல்லுங்க முத்துக்கருப்பன், எப்படி இருக்கு நம்ம அர்த்தம் சொல்லுங்க விளையாட்டு.
0: அவங்க போட்டாங்க பாத்தீங்களா ஒரு டைலாக்,
1: இப்பவே
0: கண்ணை கட்டுதே.
1: நிறைய வார்த்தைகள் நம்ம
0: தெரிஞ்சிருக்கோம். சாப்பிட்டதுதான் அப்படி கண்ணை கட்டுதுன்னு
1: நினைச்சேன். ஆனா இது சாப்பிட்டது இன்னுமா கண்ணை கட்டுது? நான்
0: லேட்டா சாப்பிட்டுட்டேன்
3: அதனால.
1: டீ குடிக்கிற நேரம் வந்துருச்சு. இப்போ அடுத்த நேய ரெடியா இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
0: டீ வடை கொடுக்கவா?
1: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்மா. ஜானகி மற்றும் முத்துக்கருப்பன் அவங்க அந்த ஸ்பீச்சிங் போடுறாரு, அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஒத்த கடையில இருந்து புஷ்பலதா.
1: சொல்லுங்க புஷ்பலதாம்மா, உங்களுக்கு
4: இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு நிகழ்ச்சி. வார்த்தையை சொல்ல சொல்லி அதுல பாடவும் சொல்றீங்க பாருங்க. அங்கதான் நீங்க எங்கேயோ இருக்கீங்க, போங்க.
0: எங்கேயோ இருக்கா? இங்கேயே இருக்கோம்.
1: பாடுற நீங்க நேயர்கள் தான் சூப்பரா பாடிட்டு இருக்கீங்க.
4: இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறீங்க. சொல்லுங்க.
1: ஓகேம்மா, உங்களுக்கான வார்த்தை வந்து ஆரண்யம்.
4: ஆரண்யம்.
0: இதுக்கான குழு பாத்துக்கிட்டீங்க.
4: மூணு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுங்க.
0: மூணு வாய்ப்பு இல்ல, நாலு வாய்ப்பு
4: கொடுங்க.
0: அதுக்கான ஆப்ஷன் பாத்துட்டீங்கன்னா அரண்மனை, காடு, கடல், மலை.
4: காடு அப்படினு சொல்றேன்.
0: காடுனு சொல்றீங்களா? எப்படி சொன்னீங்க? அத சொல்லுங்க.
4: அது அது ஏற்கனவே அது ஆரண்யம் அப்படினா அந்த மனசுக்குள்ள இருக்கு.
0: மனசுக்குள்ள
4: காடு, காடு தான் நினைக்கிறேன்.
1: சரி, இப்ப புஷ்பலதா அம்மா காட்டுல ஒரு பாட்டு.
4: ஆ பாடா. காடு வேலஞ்சவன் எல்ல இருக்கு, கலனி காடு இங்க இருக்கு. அத நீங்க கலனின்னு சொல்லும் போதே இந்த பாட்டை யோசிச்சேன்.
1: அடியா வச்சிருந்திருக்கீங்க கலனிக்காக.
4: காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே, வீட்டுக்குள்ள அதை அடைச்சு வச்சே.
1: எத்தனை பாடல்கள் வரப்போது. நன்றி நன்றி. வந்ததுக்கு 4:29
0: நான் கூட இதுக்கெல்லாம் பாட்டு இருக்குமான்னு நினைச்சேன்.
1: எப்படி எத்தனை பாட்டு வருது பாத்தீங்களா? அடுத்தடுத்து.
0: அதாவது நாங்க இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க அந்த வரிக்கு மட்டும் இல்ல, அது எங்க வேணா இருக்கட்டும் ஒரு பாட்டா பாடி
3: இருக்கு. டீ இன்னும் வரல.
1: டீ வரும். நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்க தான் டீ தருவீங்க.

0: இணைப்புல காத்திருக்க அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். திருப்பாலையில இருந்து ராஜம்.
0: ராஜம்
1: ராஜம்
2: வணக்கம்.
1: வணக்கம். உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? உங்களுக்கான வார்த்தை ரொம்ப ஈஸியான வார்த்தை தான், எல்லாம் தெரிஞ்சிடணும் நினைக்கிறேன். அசுவம்.
2: என்னங்க?
1: அசுவம்.
0: அசுவம்.
2: அசுவம் குதிரை.
1: பாத்தீங்களா, நான் சொன்னா
0: சூப்பர் சூப்பர்.
1: இந்த குதிரையை வச்சு ஒரு பாட்டு பாடுங்க. குதிரையை வச்சு பாட்டு.
0: என்னாச்சு, அமைதி ஆயிட்டீங்க?
2: இல்ல இல்ல, குதிரை டக்குன.
0: சரி, குதிரை வர்ற மாதிரி பாடுங்க.
1: இல்ல, சொல்லவே இல்ல. இதுதானே ஆரம்பத்துல சொல்லிட்டே இருக்கோம், பாட்டு பாடணும், பாட்டு பாடணும்.
0: குதிரை காட்சியில வர மாதிரி.
2: உழைப்பை பெறுபதிலா இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா. குதிரையில போய்கிட்டு தான் பாடுவார்.
0: ஓ சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப அருமையா பாடுங்க. 4:30 ஆட்டக்காலத்துல அர்த்தம் சொல்லுங்க. விளையாண்டுட்டு இருக்கோம். ஒரு பாடலை தொடர்ந்து இணையலாம் நேயர்களே.
1: அருமை அருமை.

0: நேரம் மாலை 4:34 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விளையாண்டு இருக்கோம். இது உற்சாகமான அட்டகாசமான ஆட்டக்களம். ஆட்டக்களத்துல இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: கண்டுபிடிக்க
0: முடியுதான்.
2: மாதம் திங்கள் புதன் ஆண்டு
1: ஆண்டு
0: சூப்பர் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க.
2: அத வச்சு ஒரு பாட்டு பாடுங்களே.
1: அத வச்சு
2: ஆண்டுனா வருஷமும் கூட. சரி வருஷத்தை வச்சு கூட பாட்டு பாடலாம். இருக்கு நிறைய
1: வருஷம் வருஷம் எல்லாம் வசந்தம்னு படம் இருக்கு.
0: சரி அப்படியே யோசிப்போமா பாட்டு
1: என்னன்னு. நானும் யோசிக்கிறேன்.
0: வெற்றியும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 4:36 ஆட்டக்களத்துல அடுத்த நேயர் இணைப்புல
3: காத்துக்கிறேன்.
2: உட்காருங்க
0: சொல்லுங்க. இனிப்புல வந்துட்டீங்க பேசலாம்.
4: ஹலோ
2: வணக்கம். வணக்கம்.
4: உஷா ராணி கொண்டையம்பட்டி.
0: உஷா ராணி
2: கொண்டையம்பட்டி. அருமை அருமை. சரி உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? மருங்கு
4: சொல்லுங்க.
2: மருங்கு
4: மருது அப்படியா?
2: இல்ல இல்ல
4: மருந்து
0: மருங்கு. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு தான் கேட்டிருக்கோம்.
4: மருந்து.
2: ஐயோ
0: மருங்கு வார்த்தையை சரியா கேளுங்க. உங்களுக்கான ஆப்ஷன் சொல்லிடலாமா?
4: சொல்லுங்க.
2: வடக்கு கிழக்கு தெற்கு அருகில்.
0: அதாவது அரிய தமிழ் வார்த்தைகள் தான் இன்னைக்கு ஆட்டக்கலம் வளம் வந்துட்டு இருக்கு. மருங்கு
2: மருங்கு
4: மருங்கு.
0: இப்பதான் சரியா
4: வந்து.
2: வடக்கு கிழக்கு தெற்கு அருகில்.
4: அருகில்
2: கரெக்டா சொல்லிட்டீங்களே.
0: அதுதான் உறுதியா சொல்லுங்க.
2: என்னைய அப்படிதான் அழுக விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. சரி அதுக்கு ஒரு பாட்டு பாடுங்க.
4: பக்கம் மேற பக்கம் மேற மயங்கும்
0: பாடுங்க. அவர் ரெடி ஆயிட்டாரு உங்களுக்கு மெட்டு குடுக்கறதுக்கு.
2: ஓஹோ அப்படின்னு சொல்ல முடியாது.
0: சூப்பர் சூப்பர் அருமையா பாடிட்டீங்க. விட்டா இசை கச்சேரியா போயிரும்னு நினைக்கிறேன். ஆட்டக்களம் 4:38 விளையாண்டு இருக்கோம். அர்த்தம் சொல்லுங்க. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்
2: வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம் சொல்வது யார் எங்கிருந்து?
0: கண்டிப்பா அறிய வேண்டிய தமிழ் வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும். விழுமம்
5: அது ஆப்ஷன் கொடுங்க. எல்லாருக்கும் கொடுக்கும் போது நமக்கு ஈஸியா தெரியுது.
0: தெரிய
2: மாட்டேங்குது. விழுமம்கான ஆப்ஷன் கொடுக்கறேன். மகிழ்ச்சி சோர்வு வீரம் சிறப்பு.
5: கடைசி என்ன சொன்னீங்க?
2: மகிழ்ச்சி சோர்வு வீரம் சிறப்பு.
5: மகிழ்ச்சி
2: ரொம்ப மகிழ்ச்சி.
0: ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு, பயன்படுத்தலாம்.
2: சொல்லல முழுசா சொல்லணும்ல. சொல்லுங்க.
5: அப்பனா சிறப்புன்னு கடைசியில சொன்னீங்களா? அதுவா இருக்கும்.
2: அதுவா இருக்குமா?

0: எதுவோ
1: அப்படிலாம் நீங்க சொல்ல
0: உறுதியா
1: முடியுமா?
0: சொல்லணும், அப்பனாதான் நாங்க சொல்லுவோம்.
2: இல்ல அதுவாதான் இருக்கும், ஏன்னா நான் கேள்விப்பட்டது இல்ல.
0: ஓகே.
1: அப்ப அதாவது நீங்க அதை அழுத்தம் திருத்தமா சொல்லணும், இது சிறப்பு அப்படின்னு.
0: சிறப்பு
1: ரொம்ப சிறப்பு, அதுதான் கரெக்டான ஆன்சர்.
3: எல்லாம் நினைச்சிட்டு எல்லாரும்,
1: நாங்க எதையுமே நினைக்கல. அவங்க பாட்டு பாடுவாங்கன்னு நினைக்கிறேன், பாட்டு பாடுவீங்களா?
2: சிறப்புக்கு நான் என்ன பாட்டை தேடுறது?
1: சிறப்பா ஏதாச்சும் பாட்டு பாடுங்க, உங்க விருப்பம்.
2: என் விருப்பத்திலே பாடுறேன்,
0: உங்களுக்கு பிடிச்ச பாடல பாடுங்க.
1: அதுக்குதான் நாங்க சிறப்புன்னு சொல்லிட்டோம்.
2: எல்லோரும்

0: ரொம்ப நன்றி
1: வருமா?
0: இணைப்பில் வந்ததுக்கு. அருமையாக பாடினீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 4:40 ஆட்டக்கலை நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து பேசலாம் நேயர்களே.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் 4:46 இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம்ல என்ன விளையாட்டு இருக்கோம்?
4: அர்த்தம் சொல்லுங்க.
3: நிறைய பேர் அர்த்தம் சொல்லிட்டாங்க, இப்ப அடுத்த அர்த்தம் சொல்ல கருத்து இருக்க. நேரம் செஞ்சு செல்லாம் பாருங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
3: என்னப்பா இது?
4: விடுபட்டாங்க.
3: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். நீங்க கொஞ்சம் வானல் தெளிவறீங்களா?
4: உங்க பேர் சொல்லுங்க.
5: வலிமை,
4: வேகம், உயரம், அழகு.
3: சரி, இதுக்கான ஆன்சர் நீங்களும் சொல்லிருங்க.
5: அழகு. அழகு.
4: அவங்க தானே சொல்லணும். அழகு. ரொம்ப அருமையா, கரெக்டா
3: நீங்களும் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அதனால அழகுன்ற வரியில இருந்து நீங்க பாட்டு
4: பாடல்.
5: அழகுக்கு அழகு, நிலவுக்கு நிலவு, அசைந்தது பூச்செண்டு. பழைய பாட்டு
4: சார். சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:46 ஆட்டக்கலம் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்ப அடுத்த நேயர் இணைப்புல காத்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம். தத்தநீர்ல இருந்து ராமச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? உங்களுக்கான வார்த்தை நனி.
6: புரியல.
3: நனி.
4: ரெண்டே எழுத்து தான்.
6: நனி.
3: இனி இல்ல. நனி. நா நீ.
6: ஆப்ஷன் சொல்லுங்க.
3: குறைவு, அதிகம், மிதம், மிகவும்.
6: மிகுதி.
3: மிகுதியா? நான் அதை சொல்லவே இல்லையே. குறைவு, அதிகம், மிதம், மிகவும்.
6: அதிகம்.
3: இல்ல.
4: ஒரு வாய்ப்பு விட்டுட்டீங்க.
7: எரிமலை என்னைக்குடா அழுது இருக்கு, அதனாலதான் எனக்கு பதில் அவன் அழுகத்தும்.
3: எரிமலை நான் இல்லையே.
4: சொல்லுங்க.
6: மீண்டும் ஆப்ஷன் சொல்லலாமா?
3: மறுபடியும் ஆப்ஷன் சொல்லணுமா?
4: ஒரே ஒரு முறை.
3: ஒரே ஒரு முறை. குறைவு, அதிகம், மிதம், மிகவும்.
6: மிகுதம்.
4: நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நல்லா பங்கேற்றீங்க. 4:48 ஆட்டக்கலம் விளையாண்டு இருக்கோம். அர்த்தம் சொல்லுங்க.
3: எரிமலை என்னைக்கிட அழுது இருக்குன்னு
4: கேட்டாங்கல்ல.
3: ஆமா.
4: சரி, நான் எனக்கு தெரியுது. இப்ப அடுத்த நேரம் இணைப்புல வந்துட்டாங்க.
3: அது அவங்களுக்கு தெரியாது.
7: வணக்கம். வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம்.
3: வணக்கம் சொல்வது யார்? எங்க இருந்து?
4: தேன், பால், நீர், பழச்சாறு.
8: பழச்சாறு.
4: இல்லை, தவறான விடை.
8: ஒரு வாய்ப்பு இருக்கா?
4: ஒரு வாய்ப்பு தான் இருக்கு.
3: கடைசி பந்து.
4: தயிர்
3: சொல்லலையா? அவங்க
4: உங்களுடைய விடை எங்களுக்கு சரியா கேக்கல.
3: பாட்டு
4: தொடர்ந்து பேசலாமே. நன்றி.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 4:50 ஆட்டுக்கலம் நிகழ்ச்சியில மீண்டும் இணைஞ்சாச்சு. கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் இல்லையா முத்துக்கருப்பன்?
2: ஆமா, கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, நேரம் ஆயிடுச்சு, 4:51.
1: அதைத்தானே திருப்பி திருப்பி
3: சொல்ல முடிவு பண்ணிடாதப்பா.
1: சரி, இப்போ நேர்களும் வந்து ரொம்ப அருமையா இந்த அர்த்தம் சொல்லுங்க அப்படின்ற விளையாட்டுல அரிய தமிழ் வார்த்தைகளுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சு அதோட பாடலையும் சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நேயர் இணைப்புல காத்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்
4: மேடம் அன்சார். மதுரை மாவட்டம் திருமங்கலாம்பட்டம் ஆலம்பிலிருந்து எஸ் ராமர்.
2: எஸ் ராமர்,
4: உவகையோடு வந்திருக்கிறேன்.
1: அதேதான்.
2: அதிகாலை, நேரம், வினாடி, வருடம்.
4: நேரம் நினைக்கிறேன்.
2: இல்லை,
4: இன்னொரு முறை சொல்லுங்க சார் அந்த ஆப்ஷன்ஸ்.
2: வினாடி, வருடம், நேரம், அதிகாலை.
3: புரியலங்க, அமைதி காக்க.
1: என்ன சொன்னீங்க?
4: அதிகாலை சொன்னேன்.
2: அதிகாலை, கரெக்டான பதில்.
1: சூப்பர், அதிகாலை கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க. இப்போ அதிகாலையில ஒரு பாட்டு
2: பாடல் பாடிட்டு
4: காலை காற்றே நில்லு
2: நில்லு
4: இந்த பாடல் கொஞ்சம் சொல்லு
2: சொல்லு.
1: ரொம்ப அருமையா பாடுறீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி
2: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:52 இணையக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்
1: சொல்லுங்க.
4: சிவகங்கை மாவட்டம் கட்டிபுரத்துல அழகர்.
1: சொல்லுங்க அழகர், உங்களுக்கான வார்த்தை ரெடியா காத்துட்டே இருக்கு. ஆப்ஷன் வந்து யானை, குதிரை, சிங்கம், மான். தவறான விடை.
4: இன்னொரு
1: யானை, குதிரை, சிங்கம், மான்.
4: யானை.
2: யானை.
1: பொதுவாவே நேர்கள் ரெண்டாவது ஆப்ஷன்ல கண்டுபிடிச்சிடறாங்க இல்லையா?
2: ஆமா.
1: நன்றி நன்றி.
2: இல்ல அப்படியே சொல்ல கூடாது, நம்ம பாட்டு பாடணும்.
1: ஆமா, யானை வச்சு
2: யானை வச்சு ஒரு பாட்டு.
4: யானையில என்னமா பாட்டு இருக்கு? ஆனா இந்த ஆடியோல தான் ஒரு பாட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை ராமசாமி வராண்டோ வராண்டோ பாட்டு.
2: ஐயா, யானையை வச்சு ஒரு படமே எடுத்திருக்காங்க, அந்த படத்துல இருந்து கூட பாட்டு சொல்லலாம்ல.
1: யானையை வச்சு பாடலும் பாடலாம், இல்ல காட்சியில யானை வர்ற மாதிரி பாடல்களும் பாடலாம்.
2: எம்ஜிஆர் எத்தனை படத்துல யானை வந்திருக்காரு.
1: ஆமா, பாடிட்டாங்க அந்த பாடலையும் யானை வரும்.
2: அப்படியா?
1: ஆமா,
2: தெரியாது. இல்ல
1: நன்றி நன்றி, இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப
2: அருமையா. 3:53
1: இப்போ அடுத்த நேயர் இணைப்புல காத்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க.
2: நல்லா இருக்கும்.
1: கடைசியா வந்து லைனை புடிச்சிட்டீங்க இல்லையா
5: கணேசன்?
1: அப்படியே உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் சொல்லிடுறேன். நாடு, உலகம், வானம், கடல்.
5: கடலுங்க.
1: இல்லங்க, தப்புங்க. இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு.
2: இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு.
5: சரி சொல்லுங்க.
1: நாடு, உலகம், வானம், கடல். வையம்னா என்ன? இது என்ன வம்பா போச்சு, திருப்பி திருப்பி முதல்ல நாடு, உலகம், வானம், கடல். போங்க, நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. நன்றிங்க நன்றிங்க. என்ன பிளான் இருக்கு?

0: இப்படி இருந்த அரிசி கடை நடத்த முடியுமா?
1: நன்றி நன்றி இணைப்பு வந்ததுக்கு. இன்னைக்கு ஆட்டக்காலம் நிகழ்ச்சியில அர்த்தம் சொல்லுங்க அப்படின்ற தலைப்புல ரொம்பவே அழகா நேயர்கள் வந்து பதில் சொன்னாங்க, பாட்டும் சூப்பரா பாடினாங்க.
0: ஆமா, சாப்பிட்ட சாப்பாடு சமைச்சிருச்சுன்ற மாதிரி
1: கண்டிப்பா நிறைவான அந்த வையம்னு கேட்டோம் இல்லையா, அதுக்கான வார்த்தை வந்து உலகம், உலகம்ன்றது தான் அதுக்கான அர்த்தம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்டு அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்வது ஜானகி மற்றும்
0: முத்துக்கருப்பா.
2: எல்லாம் முடிஞ்சு போச்சு,
1: நன்றி நேர்களே.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: அஞ்சு 100 தாள பார்த்து ஆட்டம் போடுற, ஆஞ்ச மீனா குழம்புக்குள்ள தாளம் போடுற.

0: நிகழ்ச்சியாக 5-2 80களின் பாடல்களின் தொகுப்போடு வளம் வர காத்துட்டே இருக்கு மாலை தென்றல். அதற்கு முன்னாடி கேட்டுடுவாங்க 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திற்கு

திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு மக்களவை பரிந்துரைத்துள்ளது. யானை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களின் பணி பாராட்டுதலுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர் பிரச்சினை உள்ளிட்ட எந்த ஒரு விவகாரம் குறித்து விவாதிக்கவும் பதிலளிக்கவும் மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரயில் பயணத்திற்கான முன்பதிவு 89% இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் கொடுத்த கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தாவேக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அரசியல் காரணங்களுக்காக தாவேக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. மாணவர்கள் பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலில் இருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. டென்மார்க்கின் ஒடென்சில் நடைபெற்ற சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்மை பற்றி ருஜுலா ராமு, தஸ்னிமிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் பும்ராவும் ஆல்ரவுண்டர் பிரிவில் ரவீந்திர ஜடேஜாவும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல். இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். என்னங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா? நம்ம மாலை தென்றல் நிகழ்ச்சியிலையும் மழை தாங்க பெய்ய போகுது. என்ன மழை அப்படின்னா இசை மழை. அந்த மழையில் நினையாமல் இருங்க, இந்த மழையில் நினைய தயாராகுங்க. அந்த வரிசையில் வரக்கூடிய பாடல் அப்படின்னா மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேளுங்க, காற்றலைகளை வளம் வர இருக்குது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றலில் இசை மலை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். அந்த இசை மலையில் அடுத்து வரக்கூடிய பாடல் வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து பாடல், இதோ காற்றலைகளில்.

0: மனே
1: உன்னைத்தானே என் கண்ணில் உன்னை கண்டே
0: சின்ன பெண்டே.
2: நேயர்களே, உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சியாக வலம் வர இருக்குது.

பட்டாம்பூச்சிகள் நேரலையில் குழந்தைகள் பங்கு பெறலாம். குழந்தைகள் பங்கு பெற என்ன பண்ணணும் அப்படின்னா 0452 என்கிற மதுரையின் முன்னணிப்பை தொட்டு 25 30 170 என்ற எண்ணிலும் 25 30 171 என்ற எண்ணிலும் குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். குழந்தைகளே மற்றும் நேயர்களே, மறந்துடாதீங்க இன்று இரவு 8:05 ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டிருக்கீங்க மாலை தென்றல்.

மாலைத்தென்றல் நிகழ்ச்சியில் இசைமலை அப்படின்னு சொல்லிட்டோம். இசைமலையில் நினைஞ்சிட்டிங்களா? அடுத்து நயன நினைய தயாராகிருங்க. குரு சிஷியன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல கேட்டிருக்கீங்க மாலை தென்றல். இசை மாலையில் அணிஞ்சிட்ருக்கீங்க மாலை தென்றல் நிகழ்ச்சியில். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்சம் ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்சம் ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற, என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றலுடைய இசை மலையில் நினைஞ்சிட்டு இருக்கீங்க. அடுத்து தொடர்ந்து நினைய காத்துருங்க. மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு.

இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் மாலை தென்றல். மாலை தென்றல் இசைமலையில் நினைஞ்சிட்டு இருக்கீங்க. அடுத்து நானே தயாராக இருங்க. நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திலேருந்து பாடல் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டிருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றலில் இசைமலையில் நினைஞ்சிட்டு இருக்கீங்க. அடுத்து நினைங்க, தயாராக இருங்க. 100வது நாள் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலைத்தன்றல் இசை மலையில் நினைஞ்சிட்டே இருக்கீங்க. அடுத்து நினைய தயாராக இருங்க. பாண்டியன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இசை மலையில் நல்லா நனைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைவான பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் முத்துக்கருப்பன். பாடல் வருகிறது நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி தொடர்ந்து நேயர்கள் கேட்கவிருப்பது செய்தியை சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு மக்களவை பரிந்துரை செய்துள்ளது. யானை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களின் பணி பாராட்டுதலுக்கு உரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர் பிரச்சினை உள்ளிட்ட எந்த ஒரு விவகாரம் குறித்து விவாதிக்கவும் பதிலளிக்கவும் மத்திய அரசு தயாராக இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரயில் பயணத்திற்கான முன்பதிவு 80% இணையதள

0: வாயிலாக மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் போதைப் பொருள் விற்பனை குறித்து தகவல் கொடுத்த கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தவேக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அரசியல் காரணங்களுக்காக தவேக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. மாணவர்கள் பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் ககோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. டென்மார்க்கின் ஒடென்சில் நடைபெற்ற சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரத் குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி, ருஜுலா ராமு, டஸ்னிம் மிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்க்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்து வீச்சு பிரிவில் இந்தியாவின் பும்ராவும் ஆல்ரவுண்டர் பிரிவில் ரவீந்திர ஜடேஜாவும் முதல் இடத்தில் நீடிக்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:02.
2: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மலை 6:03. நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ அருள்மிகு நாச்சியார் திருக்கோவிலில் வரும் வெள்ளிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் 14 திருத்தேரோட்டம் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வினை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் முழுமைக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 14 அதனை ஈடு செய்யும் விதமாக ஆகஸ்ட் மாதத்தின் 5வது சனிக்கிழமை ஆகஸ்ட் 29 அன்று பனி நாளாக விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார். மேலும் ஒரு செய்தி, விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் ஆகஸ்ட் 18 அன்று முற்பகல் 11 அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. உதவி ஆட்சியர் சிவகாசியில் உள்ள உதவி ஆட்சியர் அலுவலகத்திலும், அருப்புக்கோட்டையில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் மற்றும் சாத்தூர் மற்றும் அருப்புக்கோட்டையில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் தலைமை கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் நடைபெறவுள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணவும், வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு அந்த மனு மீதான நடவடிக்கை விபரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திடவும் அனைத்து துறை அலுவலர்களை விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:05. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது ஆன்மீக நேரமாய் விளக்கேற்றும் வேலை, இறைவனை துதிக்கும் பாடல்கள் காற்றலைகளில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆன்மீக பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். 6:18 இது விளக்கேற்றும் வேலை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மார்கழி மாதம் சனிவாரம்

இதுவரை ஆன்மீக நேரமாய் இறைவனை துதிக்கும் பக்தி பாடல்கள் கேட்டிருந்தோம். கற்றலைகளில் இசைத்து சென்றது விளக்கேற்றும் வேலை. மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 6:05 நம் ஆகாஷ்வாணியின் கற்றலைகளில். நேயர்கள், இனி தொடர்ந்து கேட்கவிருப்பது நம் பண்பலையில் இனி ஒழிக்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:30 அந்திப்புக்கள், இரவு 7 பாட்டு இது ஹிட்டு புத்தம் புது கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசிக்கலாம். இரவு 8 செய்தி அறிக்கையை தொடர்ந்து 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சாணி.

கொள்ளு பொம்மைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எஸ் சிவகுமார் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். 8:45 இன்றைய பாரதம். மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் பற்றிய தகவல் கேட்கலாம். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு. அதைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சும் நேரமும். 11:05 மதுரை பண்பலை 103.3 காவிய கானங்களின் தொகுப்பாக தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகா காட்சின் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை நேயர்கள் கேட்டது இனி நம் பண்பலையில் ஒடுக்க விடுக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இணைந்திருங்கள் கற்றலைகளில்.

நேரமாலை 6:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அந்தி சாயும் வேளையில் காற்றலைகளில் இசைக்கவிருக்கிறது உற்சாகமான பாடல்களை இன்றைய அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி. இன்றைய அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக எந்த திரைப்படத்திலேருந்து கேட்டு ரசிக்க போகிறோம் அப்படின்னா ஹாரிஸ் ஜெயராஜுடைய மியூசிக்கில் காக்க காக்க திரைப்படத்திலேருந்து திப்பு ஷால்னியின்

அந்திப்பூக்கள் கேட்டிருக்கோம். மனதிற்கு இனிமே தரும் ராகங்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது. நேரம் மாலை 6:36. அடுத்த பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. காற்றலைகள்ல கில்லி திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தீர்கள் நேயர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

அந்தி பூக்கள் கேட்டுட்ருக்கோம். செவ்வானம் சோகம் அழகிய மாலை வேலையில் உற்சாகமான பாடல்களை காற்றலைகளை இசைச்சிட்ருக்கு. வரும் அடுத்த பாடல் சண்டைக்கோழி திரைப்படத்துலேருந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசையில், நான் முத்துக்குமார் வரிகளில், ஷான் குரலில்.

மனதிற்கு உற்சாகம் தரும் பாடல்களை காற்றலைகளில் இசைச் சென்றது அந்திப்பூக்கள். கேட்ரஸ்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நிறைவான பாடலாக இதோ பாடல் வந்துட்டே இருக்கு. கோரிலா திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருங்கள் காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் சேதுபதி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது கேட்டு. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். மெர்சல் திரைப்படத்திலிருந்து பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி தரும் பாடலாக வலம் வர இருக்கிறது இமைக்கா நொடிகள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். காக்கி சட்டை திரைப்படத்தில் இருந்து

Let us discuss the problems faced by the youth of the nation.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நானும் ரவுடி தான் திரைப்படத்திலிருந்து பாடல்.

வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

என்னம்மா கண்ணுகளா, சௌக்கியமா? நான் தாங்க உங்கள் சத்யராஜ் பேசுகிறேன். திருப்பி நீங்கள் ஆமாம்மா கண்டு சௌக்கியம் தானே சொல்கிறதுக்கு, ரொம்ப முக்கியமான விஷயம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுமே. இதை கெடுக்கிற நிறையா விஷயங்கள் இருக்குது, அதில் முதன்மையான விஷயம் மிக முக்கியமான விஷயம் இந்த போதை மருந்து எடுத்துக்கிற பழக்கம் தான். அது வந்து மொத்தமாக ஆளையே க்ளோஸ் பண்ணிடும். அது வந்து போதை மருந்து எடுத்துக்கிறதும் தப்பு, அதை எடுத்துக்கிறதுக்காக என்கரேஜ் பண்ணுறது அதை விட தப்பு. இது வந்து ஒரு தடவை தொட்டீங்கன்னா ஒட்டிக்கும், அதுலேருந்து மீளவே முடியாது. இது பழக்கமாச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் நான் ஒரு படத்தில் சொன்னேன் என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்ட்டு, அது மாதிரி நீங்கள் தெரு தெருவாக என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு அலைய வேண்டியதான். ஏன்னா உங்கள் கேரக்டர் உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியாது. அதனால அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், சே நோ டு ட்ரக்ஸ்.

நேயர்களே, நினைவுபடுத்துகிறோம், அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை. இந்த பட்டாம்பூச்சிகள் நேரலையில் குழந்தைகள் மட்டும் பங்கு பெறலாம். குழந்தைகள் பங்கு பெற வேண்டிய அழைக்க வேண்டிய எண்கள் என்னென்ன? 0452 என்கிற மதுரையின் முன்னணிப்பை தொட்டு 25 30 170 என்ற எண்ணிலும், 25 30 171 என்ற எண்ணிலும் குழந்தைகள் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். குழந்தைகளே, மறவாதீர்கள், அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது 8:05 பட்டாம்பூச்சிகள்.

மீண்டும் இணைகிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம். பண்பலை வரிசைகளில் பாட்டு எதிகிட்டு பாட்டு எதிகிட்டு நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அநேகன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது காற்றலைகளில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. தொடர்ந்து பாடல் வருகிறது சீமராஜா திரைப்படத்திலிருந்து, பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில்
2: வரும்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. தொடர்ந்து பாடல் கேட்கலாம், சண்டக்கோழி 2 திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பொண்ணு.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இணைந்திருக்கும் பாட்டி இது ஹிட்டு. பாட்டி இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பலர் கேட்கலாம் தீரன் அதிகாரம் 1 திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் நிறைவு படலாக வர இருக்கிறது விக்ரம் வேதா திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது. பாட்டு இது ஹிட்டு. இன்னும் சில நொழிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. மக்களவையில் இதற்கான தீர்மானத்தை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தாக்கல் செய்து பேசினார். இந்த குழுவில் 31 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். மக்களவையிலிருந்து 21 உறுப்பினர்களும் மாநிலங்களவையிலிருந்து 10 உறுப்பினர்களும் இதில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இக்குழு தனது அறிக்கையை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் சமர்ப்பிக்கும் என்றும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இத்தொடர்பாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்தி இந்த விவாதத்திற்கு நேரம் ஒதுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவாதம் முழுவதிலும் தாம் பங்கேற்று பதிலளிக்க தயாராக உள்ளதாகவும் திரு அமித்ஷா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சர்வதேச இளையோர் தினம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய எண்ணங்கள், அஞ்சா நெஞ்சம் மற்றும் முடிவிலா ஆற்றல் இளையோரிடம் உள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சோதனைகளை வென்று சாதனைகள் படைத்து தொடர்ந்து முன்னேற்றம் காணுமாறும் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தமிழக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசின் இந்த நடவடிக்கை

நடவடிக்கை ஜனநாயகத்தின் மாண்பினை சிதைக்கும் முயற்சியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகைக்கேற்ப தொகுதிகள் பிரிக்கப்படும் போதுதான் நாட்டு மக்களின் குரல் சமமான வலிமையுடன் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை என்பது வெறும் எல்லைகளை பிரிப்பது அல்ல என்றும் மக்களின் உண்மையான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தாவேக அரசு தமது முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக மத்திய அரசு எந்த ஒரு மசோதாவையும் கொண்டு வராத நிலையில் அதனை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கும் அரசினர் தீர்மானம் அவசியமற்றது என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் தற்போதுள்ள தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் 7.18% 7.23% அதிகரிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டி உள்ளார். இதன் பின்னரும் தொகுதி மறுவரையறையால் தமிழகம் பாதிக்கும் என்ற விஷமத்தனமான பிரச்சாரத்தை தாவேக அரசு திட்டமிட்டு பரப்புவது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு டி டி வி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலில் இருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்த கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் தெரிவிக்கும் தகவலை அப்படியே நிரப்பும் முறையை கடைபிடித்தால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பெலாரஸின் செர்கோய் பெட்ரோவ் இணையும் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் எவரான் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் ஒடென்ஸ் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் மற்றும் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, ருஜுலா ராமு, டஸ்னிமிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் லால்ராம் சங்கா, ஸ்ரவணி வேல்கர் இணையும் திவ்யம் அரோரா, அதித்தி பட் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் பிரதீப் சிங் மற்றும் ஆஷு மௌரியா தலா 2 கோல் அடித்தனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் 4 ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் காற்றலைகளில் சிறடிக்க காத்துட்டு இருக்காங்க நம்ம செல்ல குழந்தைகள். ஆமாங்க, காற்றில் சிறடிக்கும் பட்டாம்பூச்சிகள் போல காற்றலைகளில் சிறடிக்க வரப்போகிறாங்க நம்ம செல்ல குழந்தைகள். வரவேண்டிய எண்கள் 25, 30, 170 அறிமுகங்களும், மற்ற அனைத்து குழந்தைகளும் 25, 30, 171. இந்த எண்களில் வரலாம் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன். பட்டாம்பூச்சிகளில் செல்ல குழந்தைகள் கிட்ட பேச

0: பெரும்பூச்சிகள் கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நம்மளோட பேச காத்திருக்கும் செல்ல குழந்தை யார் இங்கிருந்து கேட்டலாம்? வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: கிருஷ்ணாபுரம் காலனிலிருந்து பவனாத் மஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க பவனாத் மஜ், இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: வெதர் படத்துல இருந்து மகாமிஷி பாட்டு கொடுங்க.
0: சரி, அந்த பாட்டு கொடுக்கணும்னா நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: ரெயின் ஃபாரஸ்ட் சாங்.
0: பாடுங்க, கேட்டுருவோம்.
1: ஃபாரஸ்ட் மை மதர், கிவ் மீ யுவர் ஃபுட். ஃபாரஸ்ட் மை ஃபாதர், ட்ரேஸ் மீ மை ரூட்ஸ். ஃபாரஸ்ட் மை ஷெல்டர், ஸ்ப்ரெட் மீ யுவர் ட்ரேட். அஸ் ஐ வாக் இன் த க்ளோ ஆஃப் யுவர் கிரீன் ஃபாரஸ்ட் கிளேட். ஃபாரஸ்ட் ஆஃப் விஸ்பர்ஸ் அண்ட் இன்ட்ரிகேட் வேஸ். ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் தட் ஸ்பிரிட் த்ரூ யுவர் மேஸ்.
0: முடிஞ்சா? ரொம்ப அருமையா சொன்னீங்க.

0: பாடல் கேட்டலாமா?
1: கேட்டலாம்.
0: நன்றி நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. பவனாத் மச்சி அவங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. பிரதர் திரைப்படத்துல இருந்து.
2: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் பாயிரும். டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா, டி அசி. என்னடா திட்டியா? இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.
3: சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து முறையிற? நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏண்டா

0: Samshi.
1: வணக்கம் ராம். கமுதி வட்டத்துல இருந்து அஜித் பாண்டி பேசுறேன்.
2: சொல்லுங்க.

0: அஜித் பாண்டி என்ன பாட்டு கேட்கலாம்?
1: மெர்சல் படத்துல இருந்து ஆட போறான் தமிழ அந்த பாட்டு கொடுங்க.
0: சரி, அந்த பாட்டு கொடுத்துடலாம். நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: ஒரு ரெண்டு திருக்குறள் சொல்றேன்
0: சொல்லுங்க.
1: செல்வத்தும் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தும் எல்லாம் தலை செல்வத்தில் சிறந்தது செவியால் கேட்டறிந்து கேள்வி செய்தான் அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை கூட தலை சிறந்தது.
0: இன்னொரு திருக்குறள் சொல்லுங்க.
1: என்னைத்தானும் நல்லவனை நல்லவை கேட்க அனைத்தாலும் நன்ற பெருமை தரும் எவ்வளவு எவ்வளவு சிறிதுனாலும் நல்லவரை கேட்டால் கேட்ட அளவு பெருமை உண்டாகும்.
0: அதாவது என்னைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற நல்லது பெறும் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னது கரெக்டு. அந்த அர்த்தம் சொன்னீங்க இல்லையா, அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு?
1: எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் கேட்ட அளவுக்கு பெருமை பெருமை உண்டாகும் எவ்வளவு சிறியவனா இருந்தாலும்.
0: அதாவது இல்ல, அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்டேன்.
1: எங்களுக்கு வந்து இந்த தமிழ் ஆசிரியர் ஐயா சொல்லி கொடுத்தாரு.
0: சரி, அர்த்தம் தெரிஞ்சு படிக்கிறப்போ இன்னும் ஆழமா படிக்க முடியுது இல்லையா? சரி, நல்லா புரிஞ்சு படிங்க, தொடர்ந்து நம்ம வானொலியை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டலாமா?
1: கேட்டலாம். ஆகாஷ்வாணி 103.3 இனிய இரவு, வணக்கம், நன்றி.
0: நன்றி நன்றி. இணைப்பில் வந்து அருமையாக பேசிட்டீங்க, திருக்குறளும் அதற்குரிய அர்த்தமும் சொன்னீங்க. இது உங்கள் விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, மெர்சல் திரைப்படத்திலிருந்து.

0: தனியாவா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற? பேசாம இங்கே இரு, அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாமா இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139, உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற முயற்சித்த கேட்ட அனைத்து செல்ல குழந்தைகளுக்கும் நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் கொலு பொம்மைகள் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் எஸ் சிவக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். இந்த கொலு பொம்மை மார்க்கெட்டிங் சொல்லும் போது மொத்த வியாபாரிகளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க, அதே மாதிரி சில்லறை வியாபாரிகளும் வந்து வாங்கிட்டு போறாங்கன்னு சொன்னீங்க.
3: ஆமாங்க.
2: இப்ப மதுரை இல்லாம வெளியூர்களுக்கும் நீங்க அனுப்புறீங்களா?
3: ஆமாங்க சார். அதாவது சென்னைக்கு நாங்க கொடுக்குறோம், திருநெல்வேலி, சிவகாசி, தூத்துக்குடி வாங்கிட்டு போறாங்க, நம்ம ராமநாதபுரம் எல்லா பக்கமே வாங்குறாங்க சார். அது போக கேரளாக்குன்னு வந்து வாங்கிட்டு போறாங்க சார். வியாபாரிய இப்ப பெங்களூர்ல இருந்து வந்து கர்நாடகாவில வந்து வாங்கிட்டு போறாங்க சார். அது போக நேரடியா இந்த மக்களும் குழு வைக்கிறவங்களும் வெளியூர்ல இருந்து வந்து வாங்கிட்டு போறாங்க.
2: இப்ப வந்து வெளியூர்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்க வந்து பார்சல் மூலமா அனுப்புவீங்களா, இல்ல அவங்களே நேரடியா வந்து எடுத்துட்டு போயிருவாங்களா?
3: வியாபாரிங்க வந்து எப்பயுமே அவங்களே வண்டி கொண்டு வந்துருவாங்க சார். அவங்களே வண்டி கொண்டு வந்து அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க மொத்தமா பல்க் எடுக்கிறதுனால அவங்க ரெடிமேட் வண்டி கொண்டு வந்துருவாங்க. கஸ்டமர்ஸ் தேவைக்கு சொந்தமா யூஸ் பண்றவங்க வந்து அவங்க கார்ல வந்துடுறாங்க. அவங்க தேவையான பாக்ஸ்களை வாங்கி போமா அவங்களே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடறாங்க.
2: இப்ப வெளியூருக்கு அனுப்புறதுனா எப்படி அனுப்புவீங்க?
3: தனிப்பட்ட முறையில வீடுகளுக்கு வந்து கேட்டாங்கன்னா நாங்க டிராவல்ஸ்ல நாங்க போட்டு வர்றோங்க சார். அவங்க அங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க சார், வாங்கிக்கிறாங்க. ஆமா.
2: இப்போ இந்த கொலு பொம்மை அப்படின்னு சொல்லும் போது இந்த களிமண் பொம்மைகள் வந்து பார்சல் அனுப்பும் போது உடைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இதை வந்து எப்படி பாதுகாப்பா பேக் பண்ணி

0: அனுப்புறீங்க?
1: அதில் நான் ஒரு பொம்மைக்கு ஒரு பொம்மைக்கு இடையில வந்து நிறைய வைக்கோல் வச்சிருவாங்க சார். நாங்கள் அது பேப்பரில் நல்லா சுற்றிடுவோம். சுற்றி அட்டைப்பெட்டியில் வச்சு ஒரு பொம்மைக்கு ஒரு இன்னொரு பொம்மைக்கும் ஒட்டாத அளவு நாங்கள் வைக்கோல் வச்சு வச்சுருவோம். வண்டியில் பஸ்ஸில் எவ்வளோ குழுங்கினாலும் அதில் ஒன்றுமே பொம்மை டேமேஜ் ஆகாதுங்க சார், உடையாது.
0: அதாவது சேதம் ஆகாத அளவுக்கு அதை வந்து நல்லா பேக் பண்ணி பார்சல் அனுப்பிடுவீங்க?
1: ஆமாங்க சார், நல்லா அது பேக்கிங் இங்கேருந்து பெங்களூருக்கு வெளிமாநிலத்துக்கு கூட போதுங்க சார், அது பேக்கிங் எதுவுமே ஆகாதுங்க சார், அந்த அளவுக்கு நாங்கள் பேக்கிங் பண்ணிடுவோம்.
0: சரிங்க சார். இப்போ நவராத்திரி டயத்தில் வந்து கொலு பொம்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கொலு பொம்மை பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அவங்க அடுக்கி வைக்கக்கூடிய அந்த பாங்கு, அதில் வந்து லைட் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. அந்த பொம்மைகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில பொம்மைகள் வந்து தனித்தனியாக இருக்கும், சில பொம்மைகள் செட்டு செட்டாக வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த தசாவதார செட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. வேறு என்னென்ன செட்டு பொம்மைகள்லாம் நீங்கள் செய்கிறீங்க?
1: செட்டு பொம்மைகளில் வந்து தசாவதாரம், அஷ்டலட்சுமி இது மாதிரி செட்டுகள்லாம் செய்கிறோம். அதேமாரி மகாபாரதம், ராமாயணத்தில் உள்ள காட்சிகளை வந்து நாங்கள் செட்டுகளாக தயார் பண்ணுறோம். அதேமாரி இந்த ராவணன் தருபார் அப்படின்னா அந்த ஆஞ்சநேயர் வந்து ராவணரை சந்தித்து பேசுகிறார் அரசபையில், அதுமாரி செட்டுகள் தயார் பண்ணுறோம். ராமர் வில்ல உடைக்கிறது அந்த ஒரு காட்சியாக செய்கிறோம். ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறது, அதேமாரி கடவுத்துக்கஜன் செட்டு தயார் பண்ணுறோம். ராமர் பாலம் கட்டினார்ல அதுக்கு இந்த வானரங்கள்லாம் உதவி பண்ணது அந்த காட்சிகள்லாம் செய்கிறோம். ஸோ அதேமாரி வாடிக்கையாளர்கள் கேட்குறதே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதுபோக கல்யாண செட்டு, கல்யாண மணக்கோலத்தில் இருக்கிற மாதிரி மணமேடை, கல்யாணம் ஆகிறவங்க அந்த மாதிரி வாங்கி வைக்கிறாங்க. அதேமாரி வரவேற்பு நிகழ்ச்சி, அதையும் செட்டு பொம்மைகளாக செய்கிறோம். குழந்தைகளுக்கு பேர் சூட்டுதல் விழா இது மாதிரி நிகழ்ச்சிகள், வளைகாப்பு செட்டு, பெண்ணுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்துறது மாதிரி கேட்குறாங்க, அதையும் நாங்கள் செட்டு செஞ்சு கொடுக்குறோம், அதை விரும்பி வாங்குறாங்க.
0: இப்போ புதுசு புதுசாக இந்த மாதிரி செட்டுக்கு ஆர்டர் கொடுக்கும்போது அதற்கான மோல்டெல்லாம் நீங்கள் எப்படி உருவாக்குவீங்க? உடனே உருவாக்கிடுவீங்களா? அதுக்கு எவ்வளோ நாள் டைம் ஆகும்?
1: பொதுவாக ஒரு உரடி சிலையை செஞ்சு மோல்டாக ஊற்றுறதுக்கு வந்து ஒரு எப்படி ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகும். அது உருவத்தை நம்ம கரெக்டாக செஞ்சு அது சிலை அழகாக வர்றதுக்கு நாலு நாள் ஆயிரும். அப்புறம் மோல்டு ஊற்றுனோம்னா அந்த மோல்டுலேருந்து ஒரு நாளைக்கு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி 20 பொம்மைகள் 30 பொம்மைகள் அப்படி தயார் பண்ணிக்கலாம். அந்த மோல்டை வச்சு 500 பீஸு 600 பீஸு போட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் அதில் தேய்மானம் வரும், அது திருத்தி அதை சரி பண்ணிடுவோம்.
0: அதாவது ஒரு 500 பொம்மைகள் போட்டதுக்கு பிறகு அந்த மோல்டை வந்து கொஞ்சம் தேய்மானம் ஆச்சுன்னா அதை சரி பண்ணிடுவீங்க?
1: ஆமாம், அதை புதுசாக திருத்தி அதை சரி பண்ணிடுவோம்.
0: இப்போ செட்டு பொம்மைகள் சொல்லும்போது இந்த புராண செட்டுகள்லாம் சொன்னீங்க, அதே மாதிரி இந்த வளகாப்பு அன்றாட நிகழ்வுகள் இதை பற்றியெல்லாம் சொன்னீங்க. இப்போ குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமாம் ஆமாம்,
0: அந்த மாதிரி மிருகங்கள் செட்டுலாம் செய்வீங்களா?
1: ஆமாம், பசு மாடு செய்கிறோம். அனிமல்ஸில் வந்து சிங்கம், புலி, கரடி, அதேமாரி இந்த கதைகள்லாம் கேட்குறாங்க. புராண கதைகளில் வந்து இந்த நம்ம சின்ன சின்ன கதைகள்லாம் கூட பொம்மைகளை கேட்குறாங்க சார். மனுநீதி சோழன் பசு வந்து கன்றுக்காக முறையிடுறது அந்த கதை. ஊரில் திருவிழா நடக்குங்கள்ல சார், கரகாட்டம், ஒயிலாட்டம், முளைப்பாரி ஊர்வலம் இது மாதிரி அன்றாட நடக்க நிகழ்ச்சிகளையும் செட்டுகளாக கேட்குறாங்க. அதுகளையும் தயார் பண்ணி கொடுக்குறோம்.
0: சரி,
1: குழந்தைகளுக்கு இப்போ பிடிக்கிற மாதிரி இதுகளையும் கேட்குறாங்க. இப்போ கார்ட்டூனில் வர சிலைகள், டோரா பூஜி இது மாதிரி சிலைகளும் கேட்குறாங்க, அதுவும் கூட நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம்.
0: அதாவது குழந்தைகள் வந்து இந்த கார்ட்டூன் படங்களெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி பொம்மைகளும் கேட்குறாங்களா?
1: ஆமாம், மோட்டா மோட்டு பட்லு இது மாதிரி சிலைகளும் கூட குழந்தைகள் கேட்குறாங்க. அவங்க பெற்றோரோட நவராத்திரி பொம்மைகள் வாங்க வரும்போது எங்களுக்கு இந்த மோட்டு பட்லு வாங்கி கொடுக்கணும், அதையும் வாங்கி குழுவில் வைக்கிறாங்க.
0: அதாவது பெரியவர்கள்லேருந்து சிறுவர்கள் வரைக்கும், குழந்தைகள் வரைக்கும் அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதற்கான மோல்டுகளை செஞ்சு அந்த பொம்மைகளை உருவாக்கி கொடுக்குறீங்க?
1: ஆமாம், அவங்க வாடிக்கையாளர்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியும் அவங்க கேட்குறத நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் சார்.
0: கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா குழந்தைகள் பார்த்த உடனே பொம்மையை பார்த்தோன்னே ஆசைப்படும்.
1: ஆமாம், கண்டிப்பாக
0: எனக்கு இந்த பொம்மை வேணும், எனக்கு அந்த பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்.
1: ஆமாம் ஆமாங்க சார்.
0: அப்படின்ற போது அந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் வந்து பொம்மைகள்?
1: ஆமாம், அவங்க இந்த குழுவில் வந்து அவங்களும் ஈடுபாட்டோடு இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச சிலைகளும் குழுவில் இருக்குன்னு நினைக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி சிலைகளும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க சார்.

0: இப்போ கைவினை பொருட்களுக்கு எல்லாம் வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துக்கிட்டே வராங்க. இந்திய அரசாங்கத்திலேருந்து புவிசார் குறியீடுன்னு ஒன்று அறிவிச்சு கைவினைப் பொருட்களுக்கு வந்து ஒவ்வொரு பகுதியிலும் தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுக்கறாங்க. அந்த வகையில இப்ப உங்களுடைய களிமண் பொம்மைகளுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கா?
1: ஆமாங்க சார். உள்ளாச்சேரி களிமண் பொம்மைகளுக்கு வந்து புவிசார் குறியீடு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது முத முத எங்க அப்பா அந்த பொம்மை தொழில உள்ளாச்சேரியில ஆரம்பிச்சு களிமண் சிலைகள் வந்து செஞ்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு அது ஒரு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்குன்றது எங்களுக்கு குடும்பத்துக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உள்ளாச்சேரி களிமண் பொம்மைகள் தயார் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நல்ல விற்பனை வாய்ப்புகளும் ஒரு தொழில் அங்கீகாரமும் கிடைச்சிருக்குங்க சார்.
0: அதாவது அந்த புவிசார் குறியீடு மூலமாக கூடுதலா உங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் விற்பனையும் அதிகமாயிருக்கு.
1: ஆமா கண்டிப்பா.
0: சரி சார், இப்ப வந்து எல்லா தொழிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சவால்கள் இருக்கும், ஏதாவது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எல்லா தொழிலுமே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி சவால்கள்லாம் சந்திக்கிறீங்க, வேலையாட்கள் மூலமாகவோ இல்ல மார்க்கெட்டிங்லயோ இல்ல உங்களுக்கு வந்து இந்த ரா மெட்டீரியல் வர்றதுலயோ எந்த மாதிரி சவால்கள்லாம் உங்களுக்கு வருது, நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க?
1: இந்த மண்ணு கிடைக்கிறதுல ஒவ்வொரு நேரம் சிரமம் இருக்குங்க சார். அப்புறம் வந்து இந்த விலை ஏற்றம் கொஞ்சம், பெயிண்ட் மூலப்பொருள் விலை ஏற்றம் கொஞ்சம் சிரமம் இருக்கும். தொழிலாளர்கள் கிடைக்கிறதுலயும் கொஞ்சம், திறமையான தொழிலாளர்கள் கிடைக்கிறதுலயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதுபோக எங்களுக்கு இந்த 3 மாசத்துக்கு மட்டும்தான் விற்பனை அதிகமாக இருக்கும். அப்புறம் புறமா நாங்கள் வந்து ஸ்டாக் வைக்கிற மாதிரி தான் இருக்கோம். அப்போ நாங்கள் வந்து முதலீடுகள் வந்து நாங்கள் கை காசு போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். விற்பனை குறைவாக தான் இருக்கும். இந்த 3 மாதத்துக்கு மட்டும் விற்பனை அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் எங்கள் தொழிலில் கொஞ்சம் சிரமமாக தான் சார் இருக்கேன்.
0: அதாவது அந்த சீசன் டயத்தில் மட்டும் கொஞ்சம் விற்பனை அதிகமாக இருக்கும்.
1: ஆமாம்,
0: மற்ற நேரங்களில் வந்து உங்களுக்கு விற்பனை வந்து குறைவாக தான் இருக்கும்.
1: ஆமாம் ஆமாங்க சார்.
0: அந்த நாட்கள்லையும் நீங்கள் வந்து ஈடுகட்டுற மாதிரி தொழிலை கொண்டு போகணும்.
1: ஆமா, நாங்க தயார் பண்றது எப்பவுமே தயார் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா எங்களுக்கு விற்பனை அதிகமா இருக்கு, அந்த 3 மாசம் தான் விற்பனை அதிகமா இருக்கும்.
0: சரி, அதாவது முன்னாடியே தயார் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சாலுமே அந்த வியாபாரங்கிறது வந்து அந்த 3 மாதங்கள் தான் அதிகமா இருக்கும்.
1: ஆமா, விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி குழுவுக்கு தான் மக்கள் உரிமை பார்ப்பாங்க. வியாபாரிகளும் அப்பதான் எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணுவாங்க.
0: சரி, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சமாளிச்சு தான் இந்த தொழிலை செய்ய வேண்டியிருக்கு.
1: ஆமாங்க சார், நாங்கள் அது பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறனால நாங்கள் அதை சமாளிச்சு தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: சரி, இப்போ எப்படி சார் போயிட்டு இருக்கு இந்த பிசினஸ்? கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. ஆரம்ப காலத்துல இந்த காலம் வரைக்கும் நீங்க தொடர்ந்து பாத்துட்டே வரீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு, முன்னேற்றம் இருக்கா, எப்படி, அதை பத்தி சொல்லுங்க.
1: கண்டிப்பா முன்னேற்றம் இருக்குங்க சார். எப்பயுமே மக்கள் மத்தியில வந்து இந்த தொழிலுக்கு, இப்ப நம்ம பாரம்பரியமான இந்த கலை தொழிலுக்கு நல்லா வரவேற்பு இருக்குங்க சார், மரியாதை இருக்கு. மக்கள் வந்து இந்த சாமி சிலைகளையும் மகான்களையும் விரும்பி வாங்குறாங்க. தலைவர்கள் சிலையும் அவங்களுக்கு பிடிச்சமான தலைவருங்க சிலைகளையும் விரும்பி வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க. களிமண்ணில்தான் சிலைகள் வைக்கணும்ன்ற ஒரு ஐதீகமும் மக்கள் நினைக்கிறாங்க. இன்னொன்று, சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கு. நாங்கள் வந்து அந்த களிமண் விநாயகர் சிலைகள்லாம் ஆற்றுல கொண்டு கரைச்சிடுறாங்க. விநாயகர் சிலைகள் நிறையா வாங்கிட்டு போவாங்க. அது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்பு கிடையாது, களிமண்ணில்தான் நாங்கள் தயார் பண்ணுறோம். அதே மாதிரி நவராத்திரி பொம்மைகளும் களிமண் சிலைகளை தான் வைக்கணும்னு பாரம்பரியமாக ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால மக்கள் வந்து அந்த களிமண் சிலைகளை என்னைக்குமே ஒரு ஆர்வமாக வாங்குறாங்க, அதை வந்து ஐதீகமாக பண்ணுறாங்க சார்.
0: தொழில் சிறப்பாக தான் போயிட்டு இருக்கு.
1: தொழில் சிறப்பாக தான் சார்.
0: சரி, தொழில் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ எந்த எல்லா தொழிலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வளர்ச்சி இருக்கும். இப்போ உங்களுடைய ப்ராடக்ட் இப்போ 100 பொம்மை செய்கிறீங்க அப்படின்னா அடுத்து நான் ஒரு 200 பொம்மை செய்யணும், இல்லை ஒரு 300 பொம்மை செய்யணும் அப்படின்னு ஒரு எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கும். எதிர்காலத்தில் இந்த தொழிலை எப்படி விரிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறீங்க?
1: இன்னும் புதிய புதிய சிலைகள் செஞ்சு இது வரைக்கும் வெளியில் வராத புராண சிலைகள் இதெல்லாம் செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு. அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஒரு முயற்சியில் இருக்கான். வெளி மாநிலத்துகளுக்கு இப்போ ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளிநாடுகளுக்கும் பண்ணலாம்னு ஒரு ஆர்வம் இருக்கு தொழில. இன்னும் மக்களுக்கு விரும்புகிற மாதிரி புது புது சிலைகளை செஞ்சு கொடுக்கணுன்றக்கும் அவங்க

0: உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யும் போது உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் நம்பிக்கை இருக்கு.
1: சரி சார், அதாவது எதிர்காலத்தில் வந்து இன்னும் இந்த தொழிலை வந்து சிறப்பாக செய்யறதுக்கு இந்த பொம்மைகளை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: ஆமாம், இன்னும் விற்பனை வாய்ப்புகள் பாருங்க, அவங்களும் வெளிநாட்டிலிருந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க, அதுலேயும் பண்ணணும்னு எங்களுக்கு ஆர்வம் இருக்கு.
1: சரிங்க சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த கோலு பொம்மை இந்த தொழிலை வந்து ஆரம்பத்துலேருந்து நீங்கள் எப்படிலாம் செஞ்சுட்டு வரீங்க, அதே மாதிரி இந்த தொழிலுக்கு என்னென்ன மாதிரியான ரா மெட்டீரியல்லாம் தேவைப்படுது, அதை எப்படிலாம் நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்து அதை பக்குவப்படுத்தி இந்த பொம்மைகளை தயாரித்து அதே மாதிரி அதை எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணி எப்படிலாம் இந்த தொழிலை வந்து படிப்படியாக முன்னு கொண்டு வரீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. அதே மாதிரி இந்த களிமண் பொம்மைகளினால் வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படிங்கிற தகவலும் சொன்னீங்க. அதே மாதிரி உங்களுடைய தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கு எதிர்காலத்தில் வெளிநாடுகளுக்கும் நாங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணணும் இந்த பொம்மைகளை அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது அனுபவங்களை பகிர்வு செய்ததற்கு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: இந்த வாய்ப்பு கொடுத்த ஆகாஷ்வாணி மதுரை வானொலிக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.

0: ஏற்றுமதி பண்ணணும் இந்த பொம்மைகளை அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது அனுபவங்களை பகிர்வு செய்ததற்கு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: இந்த வாய்ப்பு கொடுத்த ஆகாஷ்வாணி மதுரை வானொலிக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
0: இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இதுவரை கொலு பொம்மைகள் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் எஸ் சிவக்குமார் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய அச்சாணி.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:45.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நாம் கேட்கவிருப்பது இன்றைய பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள். அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான பகல் நேர பராமரிப்பு மையங்கள். அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான பகல் நேர பராமரிப்பு மையமானது தேனி மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் அறிவுசார் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பயன்பெறலாம். இதற்கான மருத்துவ சான்றிதழ் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை நகல், ஆதார் அட்டை, சமீபகால புகைப்படம் ஆகியவற்றுடன் தேனி மாவட்டத்தில் செயல்படுகின்ற மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம். இனி தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பகல் நேர பராமரிப்பு மையங்கள் குறித்து தெரிந்து கொள்வோம். தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தசைகளில் அதிகரிக்கும் பலவீனத்தை தடுக்கவும், தசை இயக்கம் பலவீனமுற்று செயலற்ற தன்மையடைவதை கட்டுப்படுத்தும் வகையில் மருத்துவ ஆலோசனை வழங்குதல், பரிசோதனைகள், தொடர் மருத்துவ சிகிச்சை, இயன்முறை சிகிச்சை ஆகியவற்றை தசை பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கும் பொருட்டு சென்னை, திருச்சிராப்பள்ளி, வேலூர், மதுரை, திருவண்ணாமலை, சேலம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், விழுப்புரம், தருமபுரி, தஞ்சாவூர், திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் என்று 14 மாவட்டங்களில் தசை சிதைவு நோய்சார் மாற்றுத்திறனாளிகளுக்கான பகல் நேர பராமரிப்பு மையங்கள் அரசின் நிதியுதவியுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக செயல்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தில் பயனடைவதற்காக தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும், சிறப்பு மருத்துவரால் வழங்கப்பட்ட மருத்துவ சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டையோடு இணைத்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தொழுநோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்விற்காக மறுவாழ்வு இல்லங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. சமூக புறக்கணிப்பை எதிர்கொள்ளவும், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தாங்களாக முன்வந்து அனுமதி கோரும் பட்சத்தில் அவர்கள் இங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். மாநிலம் முழுவதும் 10 மாவட்டங்களில்

அரசு மறுவாழ்வு இல்லங்கள் செயல்பட்டு வருகின்றன. உள்ளுறையாளர்களுக்கு இலவச உறைவிடம், ஆண்டிற்கு 2 முறை ஆடைகள், மருத்துவ வசதிகள், தேவைப்படுவோருக்கு செயற்கை அவயங்கள், போர்வைகள், கண்ணாடிகள், காலணிகள் ஆகியவை வழங்கப்படுகின்றன. எனவே தொழுநோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த மாற்றுத்திறனாளிகள் இத்திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம். இதற்காக தொழுநோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் என்பதற்கான மருத்துவ சான்றிதழ் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை, ஆதார் அட்டையின் நகல், சமீபத்திய புகைப்படம் ஆகியவற்றை வைத்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகி விண்ணப்பங்களை சமர்ப்பித்து உதவிகளை பெறலாம். அடுத்ததாக மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு இல்லங்களும் செயல்பட்டு வருகின்றன. மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்விற்காக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக மாநிலம் முழுவதுமாக 51 மறுவாழ்வு இல்லங்கள் செயல்பட்டு வருகின்றன. எனவே மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மனநல மருத்துவரிடமிருந்து பெறப்பட்ட சான்றிதழ் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை ஆகியவற்றுடன் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து பயன்பெறலாம். ஆதரவின்றி தெருக்களிலும் பிற பொது இடங்களிலும் இருக்கக்கூடிய மனநலம் பாதிக்கப்பட்டோரை மீட்டு அதற்கான இல்லங்களில் சேர்க்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றனர். மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் சென்று விண்ணப்பங்களை சமர்ப்பித்து பயன்பெறலாம். இதேபோல் இடைநிலை பராமரிப்பு இல்லங்களும் செயல்பட்டு வருகின்றன. மனநலம் பாதிக்கப்பட்டு குணமடைந்த மாற்றுத்திறனாளிகளை சமுதாயத்துடன் ஒருங்கிணைக்கும் நோக்கமாக கொண்டு இடைநிலை பராமரிப்பு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மதுரை, ராமநாதபுரம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் 700 பயனாளிகள் தங்கி பயன்பெறும் வகையில் இம்மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இம்மையங்களில் மனநலம் பாதிக்கப்பட்டு குணமடைந்து குடும்பத்தினரால் கைவிடப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகளும் தொழிற்பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. எனவே மருத்துவமனை மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான இல்லங்களில் உள்ள தேர்ச்சி பெற்ற குணமடைந்த மாற்றுத்திறனாளிகள் இத்திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். இதற்காக மனநல மருத்துவரிடமிருந்து இடைநிலை பராமரிப்பு இல்லங்களில் தங்க வைக்கலாம் என்று சான்று பெற்றிருக்க வேண்டும். மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து பயன்பெறலாம்.

14 வயதிற்கு மேற்பட்ட அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்விற்காக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக மாநிலம் முழுவதும் 70 மறுவாழ்வு இல்லங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த இல்லங்களில் உள்ளுரையாளர்களுக்கு தங்குமிடம், உணவு, மருத்துவ வசதிகள் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தோட்டக்கலை, மெழுகுவர்த்தி தயாரித்தல் மற்றும் தொழிற்பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தில் பயன்பெற மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்திற்கு சென்று அறிவுசார் மாற்றுத்திறனாளி என்பதற்கான மருத்துவ சான்றிதழ், ஆதார் அட்டை நகல், சமீபகால புகைப்படம் ஆகியவற்றை வைத்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இல்லங்களும் செயல்பட்டு வருகின்றன. முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கோவை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்டங்களில் ஒவ்வொரு இல்லங்களிலும் 25 நபர்கள் பயன்பெறும் வகையில் அவரவர்களுக்கு தேவையான உதவி உபகரணங்களுடன் தசை பயிற்சியுடன் அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் பொருட்டு 2022 ஆண்டு முதல் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை, மருத்துவ சான்றிதழ், சமீபத்திய புகைப்படம், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை வைத்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். மேலும் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு கை மற்றும் கால் இயக்க குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளி என்று மருத்துவ சான்றிதழும் பெற்றிருக்க வேண்டும். மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து பயன்பெறலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு கல்வியை பொறுத்தவரையில் சிறப்பு பள்ளிகளில் பார்வை மாற்றுத்திறன், செவி மாற்றுத்திறன், அறிவுசார் மாற்றுத்திறன் மற்றும் இயக்க மாற்றுத்திறன் உடையோருக்கு விடுதி வசதியுடன் கூடிய சிறப்பு கல்வி அளிக்கப்படுகிறது. அரசு சிறப்பு பள்ளிகளில் ஆண்டிற்கு ஒரு முறை 4 இணைச் சீருடைகள் மற்றும் பாடப்புத்தகங்கள் கட்டணமின்றி இத்திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுகின்றன. 5 வயதிற்கு மேற்பட்ட மாற்றுத்திறனுடைய குழந்தைகள் இத்திட்டத்தில் பயனடையலாம். இதற்காக தேவைப்படும் சான்றிதழ்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை மற்றும் பிறப்பு சான்றிதழ் நகல் ஆகியவை இணைக்கப்பட வேண்டும். மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு சிறப்பு பள்ளியின் முதல்வர்கள் அல்லது தலைமை ஆசிரியர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கலாம். கல்வி உதவித்தொகையை பொறுத்தவரையில் 1 வகுப்பு முதல் முதுகலை படிப்பு வரை வழங்கப்படுகிறது. 1 வகுப்பு முதல் 5 வகுப்பு வரை ஆண்டிற்கு ரூபாய் 2000,

ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை ஆண்டிற்கு 6000 ரூபாயாகவும், ஒன்பதாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆண்டிற்கு ரூபாய் 8000, பட்டப்படிப்பிற்கு ஆண்டிற்கு 12000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் தொழிற்கல்விக்கு 14000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்கள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் மற்றும் இ சேவை மையங்களில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இதற்காக தேவைப்படும் சான்றிதழ்கள் பள்ளி கல்லூரி முதல்வர் கையொப்பத்துடன் விண்ணப்பம், தேசிய அடையாள அட்டை நகல் மற்றும் மருத்துவ சான்றிதழ், ஆதார் அட்டை நகல், மாணவர் மற்றும் பெற்றோர் பெயரில் உள்ள இணை சேமிப்பு கணக்கு, வங்கி புத்தக நகல், முந்தைய கல்வியாண்டில் பெற்ற மதிப்பெண் பட்டியல் ஆகியவை இணைக்கப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களை தன்னம்பிக்கையுடன் சமூகத்தில் முன்னேற செய்கின்றன. அரசு வழங்கும் திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் மற்றும் சமூக வாழ்க்கையில் முன்னேறுவது மிக அவசியமானது. மாற்றுத்திறன் என்பது ஒரு வேறுபட்ட திறன் என்பதை உணர்ந்து அனைவரும் சமத்துவம் மற்றும் மனித நேயத்துடன் அவர்களை அணுக வேண்டும்.

0: இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: Yeah, Akashvani, that's lit.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள்.

காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2.

இனிய இரவு வணக்கங்களோடு இன்றைய காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து விமர்சனமும் அவர்களுடைய விருப்ப பாடலும் கேட்க இருக்கும். முதலாவதாக ஒருத்தருடைய விமர்சன கடிதம். யார் இங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, மதுரை முனிச்சாலையிலிருந்து கமலா கிருஷ்ணன் அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். 20/7/2026 அன்று மதியம் 1 மணிக்கு வலம் வந்த வசந்த கானம் கேட்டேன். மிகவும் அருமையான பழைய பாடல்கள் ஒளிபரப்பிய கிளாராவுக்கு வாழ்த்துக்கள். மற்றும் அந்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சி ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க.

விமர்சனத்தை தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்ப பாடல் கேட்க இருக்கோம். யார் இங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன் அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, ஸ்டார் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நீங்களும் காற்றலைகளில் கேட்டு மகிழுங்க.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள். காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அவருடைய விமர்சனம் படிக்க இருக்கும். யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, மதுரை சந்தப்பேட்டையிலேருந்து ஓகே சிவா அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். 15/7/2026 அன்று மதியம் வளம் வந்த வசந்த கானம் நிகழ்ச்சி கேட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அதில் வந்த 10 பாடல்களும் ரொம்ப அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய சகோதரிக்கும் மதுரை பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து ஒருத்தரோட விருப்ப பாடல் கேட்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடிலிருந்து எஸ்பி பாபு சரஸ்வதி பாலமுருகன் அவங்க தான் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் அழகி திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் காட்டலைகளில் கேட்டு மகிழுங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க காற்றில் விரியும் கடிதமலர்கள். இனி கேட்கலாம் தொடர்ந்து நேயர்களுடைய விருப்பப்படல் கடிதம் வாயிலாக. அந்த வரிசையில் யார் விருப்பப்படல் எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, தேனி மாவட்டத்திலிருந்து காமாட்சிபுரம் ஏ மாடசாமி அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா, பார்த்தால் பசி தீருமா திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் காற்றலைகளை கேட்டு மகிழுங்க.
1: காற்று வந்ததும் கொடிய செய்ததா,
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர்

0: எல்லாரும் எங்கடா ஓடுறீங்க?
1: ஏலே உங்களுக்கு மெட்ரு தெரியாதா?
0: என்னாச்சுடா?
1: நம்ம ஊருக்குள்ள காலகையம் பூந்துறானே, அவன் ஏதோ சொல்ல போறான். நம்மள வா போய் கேப்போம்.
2: ருட்கா லிம்டா தும்ஸ்கா அதும்ஸ்கா.
3: அதாவது அவர் என்ன சொல்ல வராருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
0: டேய், அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
2: ஆனா
3: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்க.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டல் விரியும் கடிதமனர்கள். கடல் விரியும் கடிதமனர்கள் நிகழ்ச்சியில் விருப்ப பாடலாக பெரிய குளத்திலிருந்து ஈ சுரபி பாடல் கேட்டிருக்காங்க. யூத் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்ட பாடலை நீங்களும் காட்டலைகளில் கேட்டு மகிழுங்கள்.

0: நமக்கு பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க கேட்டல் விரியம் கடிதமலர்கள். காட்டில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காட்டில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கிகளும் மதுரை 2. தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்பப்பாடல் தான் கேட்க இருக்கோம். யார் இங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, சண்டிகர் மாநிலத்தில் செக்டர் 67 மொஹாலி அப்படின்ற இடத்துலேருந்து டிடி மல்கோத்ரா, ரித்திக் மல்கோத்ரா அவங்க தான் விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பண்பலை பாடலை கொடுத்துருங்க அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்க பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்க. பாடல் வருகிறது காதலர் தினத்திலிருந்து.

மேனகா சாரிகாஸ்வரி அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா, வான்மதி திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட விருப்பப்பாடலை நீங்களும் கட்டுரைகளை கேட்டு மகிழுங்க.

நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். காற்றில் விரியும் கடித மலர்கள், காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் விருப்பப்பாடல் கேட்டிருக்கோம். அந்த வரிசையில் யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, தேனி மாவட்டம் சுருளிப்பட்டியிலிருந்து சக்தி மணிகன்.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட் ஆக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட் ஆயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுருக்கீங்க. காற்றில் விரியும் கடிதமலர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் விருப்பப்படல் யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, மதுரை கைத்தறி நகர்லேருந்து ஸ்ரீதேவி குமரன், சூரிய நாராயணன், வாசுகி பார்கவி, மன்சித் பிரணீதா, மணிமாலா, மந்தாகினி இவங்க தான் விருப்பப்படல் கேட்டிருக்காங்க. என்ன படம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நெஞ்சிலாடும் பூ ஒன்று திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை காற்றலைகளில் கேட்டு மகிழுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டிருக்கீங்க காற்றில் விரியும் கடிதமலர்கள். விருப்பப்படல் தான் கேட்டுட்ருக்கோம். மஞ்சள் நீர் காயல் அங்கிருந்து எம் சிங்காரவேலன் அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா மல்லிகா திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டுருக்காங்க. அவங்க கேட்ட விருப்பப்பாடலை நீங்களும் காற்றாலைகளில் கேட்டு மகிழுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க. கேட்டல் விரிக்கும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கிகளும் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்களுடைய விமர்சன கடிதம் மற்றும் விருப்ப பாடலை நீங்கள் எழுதி அனுப்பலாம்.

0: வணக்கங்க, நான் உங்க கார்த்தி பேசுறேன். நீங்க எவ்வளவு அவசரத்துல இருந்தாலும் தயவு செஞ்சு இதை ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க. சினிமால பார்த்தேன், டிவியில பார்த்தேன், இன்டர்நெட்ல பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு போதை மருந்த தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. சும்மா ட்ரை பண்ணலான்னு ஒரு தடவை போதை மருந்த யூஸ் பண்ணீங்கன்னா போதும், அதோட பாதிப்பு உங்க லைஃப் ஃபுல்லா இருக்கும். சந்தோஷமோ சோகமோ டென்ஷனோ எதுக்குமே போதை மருந்து ஒரு தீர்வு இல்லை, அது நிச்சயமா ஒரு ஆபத்து. நான் சினிமாலையும் சரி, ரியல் லைஃப்லயும் சரி, விளையாட்டுக்கு கூட ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதில்லை, நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க. போதை மருந்து யூஸ் பண்றதும் யூஸ் பண்ண கம்பல் பண்றதும் ரொம்ப தப்பு. ப்ளீஸ் சே நோ டு ட்ரக்ஸ்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது. காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை சார்ந்த விமர்சனங்களை எழுத்தின் மூலம் அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குநர் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சின்ன சுக்கி குளம் மதுரை என்ற முகவரிக்கு உங்களுடைய விருப்ப பாடல் மற்றும் விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஓய்வு நேரத்தை இனிமையாக்கும் பாடல்களோடு கேட்டு ரசிக்கலாம். பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம், என் ராசாவின் மனசினிலே. திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைப்பில் ஸ்வர்ணலதா குரல்ல பாடல் கேட்கலாம்.

இரவின் இசையோடு நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு. வரும் பாடல் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரல்ல அரண்மனை கிளி திரைப்படத்திற்காக.

மனம் தொடும் பாடல்களோடு இரவை இனிமையாக்கி கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு. இளையராஜா இசையில் வாலி வரிகள்ல கே ஜே ஏசுதாஸ், எஸ் ஜானகி குரல்ல ஒலிக்க வரும் இந்த பாடல் ஈரமான ரோஜாவே திரைப்படத்திற்காக.

பட்டுச்சிறகு நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. ஒலிக்க வரும் அடுத்த பாடல் பொங்கி வரும் காவேரி திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகள்ல அருண்மொழி, கே எஸ் சித்ரா இணைந்து பாடியிருக்கும் பாடல் இதோ.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் தர்ம பத்தினி திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையில் இளையராஜா எஸ் ஜானகி குரல்ல பாடல் கேட்கலாம்.

இமை தழுவும் வேளையில் இதயம் நழுவும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு. வரும் பாடலுக்கு இசை இளையராஜா, சிதம்பரநாதன் வரிகள்ல கே ஜே யேசுதாஸ் குரல்ல ஒலிக்க வரும் இந்த பாடல் தூரல் நின்னு போச்சு திரைப்படத்திற்காக.

பட்டச்சிறகு நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் எங்க ஊரு காவல்காரன் திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகள்ல மனோ மற்றும் பி. சுசீலா இணைந்து பாடியிருக்கும் பாடல் இதோ.

இதயம் தொடும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு. மனோஜ் ஞான் இசையமைப்பில் SB பாலசுப்ரமணியம் மற்றும் BS சசிரேகா இவர்களின் குரல்களில் ஒலிக்க காத்திருக்கும் இந்த பாடல் செந்தூரப்பூவே திரைப்படத்திற்காக.

இசை சிறகால் நம் இதயம் வருடி கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச் சிறகு. ஒலிக்கவரும் அடுத்த பாடல் சின்னவர் திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையில் கங்கையமரன் வரிகள்ல SB பாலசுப்ரமணியம் KS சித்ரா இணைந்து பாடிய பாடல் இதோ.

நில ஒளியும் மெல்லிய காற்றும் இதயத்தை வருடும் இசையோடும் இணைந்திருக்கிறோம். பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல். இளையராஜா இசையில் வாலி வரிகள்ல எஸ் ஜானகி குரல்ல பாடல் கேட்கலாம். எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்திற்காக.

நிறைவடைகிறது பட்டுச்சிறகு. நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்கள் அனைத்தும் உங்களின் மனம் விரும்பிய பாடலாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்வது சூரியகலா. நன்றி நேயர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நிலையத்தில் நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 காலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். நாளை சக ஆண்டு 1948 சர்வன் மாதம் 22ஆம் நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 28ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. நாளொரு குரல் எண் 353. அதனைத் தொடர்ந்து 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள், 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு மற்றும் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் விதை உறக்கமும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து திண்டுக்கல் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் பிரபாகரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:55 பூந்தலில் காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். நாளை ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் திருவேட்களம் ஸ்ரீ பசுபதேஸ்வரர் திருக்கோயில் சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். காலை 8:00 செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, நாளை விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9:00 செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம், 10:02 விருப்பகானம் என் விருப்பகானமாக வளம் வர காத்திருக்கிறது. 10:30 ஒருபட பாடல்கள் அரவான் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம். முற்பகல் 11:00 செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை, நாளைய கண்ணாடி மாளிகையில் உடல் உறுப்புகளும் மறுவாழ்வும் உலக உறுப்பு தான தின சிறப்பு நிகழ்ச்சியில் நேரலையில் பங்கேற்கிறார் தமிழ்நாடு மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை ஆணையத்தின் மூத்த உறுப்பு தான ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆலோசகர் எஸ் கணேசன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன் அவர்கள். நண்பகல் 12:00 செய்தி சுருக்கம், 12:02 சிநேகிதியே, பிற்பகல் 1:00 வசந்த கானங்கள், 1:55 மெல்லிசை, 2:00 துள்ளல் தாளங்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 செய்தி சுருக்கம், 3:02 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4:00 ஆட்டக்களம் பண்பலை வழங்கும் ஆட்டக்களமாக விளம்பர காத்திருக்கிறது, 5:00 செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6:00 செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இதுகிட்டு, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம், காபி சாகுபடி குறித்து தேனி மாவட்ட அகமலை விவசாயி டி முத்துக்கருப்பன்

அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், அதனைத் தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனைகள், நிறைவாக விடைபெறும் முன் போன்ற பகுதிகள் இடம்பெற காத்திருக்கிறது. நாளை இரவு 9 மணிக்கு சட்டங்கள் மற்றும் நீதி அமைச்சகத்தின் ஆதரவுடன் நீதித்துறை வழங்கும் நிகழ்ச்சி, 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு பெறும், 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz நிகழ்ச்சியும் நேரமும், அதனைத் தொடர்ந்து 11:05 தேனும் பாலும் இரவை இனிமையாக்கும் பாடல்களுடன் வளம் வர காத்திருக்கிறது. இரவு நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. இவையாவும் நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் வளம் பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள். இனி அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும் இரவை இனிமையாக்கும் இதமான பாடல்களின் தொகுப்பாக இன்று வளம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது PR செந்தில் முருகன். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக இரு வள்ளுவர்கள் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு வேதா இசையில் TM சௌந்தரராஜன், P சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் வானலைகளில்.

நாம் கேட்டு இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன், P சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

எட்டத்துக்கும் இசைச்சாரலாய் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடல் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து. வாலியின் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில், TM சௌந்தரராஜன், P சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் வானலைகளில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக எதிரிகள் ஜாக்கிரதை திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு வேதா இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

தூங்கா நகரத்திலிருந்து இரவை இனிமையாக்கும் இதமான பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இருமலர்கள் திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் பி சுசிலா மற்றும் TM சவுந்தரராஜன் ஆகியோர் குரல்களில் இதோ

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மகாகட் அலைவரிசையில் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக பேசும் தெய்வம் திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் வானலைகளில்.

0: இரவை இனிமையாக்கும் இதமான பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாடும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக தில்லான மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் பி சுசிலாவின் குரலில் இதோ பாடல்.
1: தாத்தா தாட்டி தாத்தா ஜொல்லு தரக்கடை தரக்கடை தான்

இரவை இனிமையாக்கும் இதமான பாடல்களை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் கேட்டு இணைந்திருக்கின்றோம். தேனும் பாடும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் புதிய பூமி திரைப்படத்திற்காக பூவை செங்குட்டுவன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் TM சௌந்தரராஜன் P சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மகாக தலைவர் செய்யல் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக இருக்கோடுகள் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு வி குமார் இசையில், கே சமுனாராணி, பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் வானலைகளில்.

நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாடும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக வாலி வரிகளுக்கு வி. குமார் இசையில் பி. பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுசீலா ஆகியோர் குரல்களில்

நாம் கேட்டு இணைந்திருக்கின்றோம் நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மகா தலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக அடிமை பெண் திரைப்படத்திற்காக புலமை பித்தன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் வானலைகளால்

இன்றைய தேனும் பாடும் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் நிறைவான பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா குரல்.

கேட்டு ரசித்த தேனும் பாலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், பி ஆர் செந்தில் முருகன். தொடர்ந்து இரவு 12 மணி முதல் காலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்தீர்கள் நேயர்களே. மீண்டும் காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அங்கம் ஒரு தங்கக்குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் மிதட்டேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

பட்டு வண்ண சேலைக்காரி எனை தொட்டு வந்த சொந்தக்காரி.

டக்க டக்க டக்க டிங்க டக்க.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கணபதி எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கல்யாணி ராகம் ரூபக தாளம்.

பொங்கு மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அகிலாண்டேஸ்வரி எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, விஜயவந்தி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 4:33. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்கலத்தில் காஞ்சிபுரம் எஸ் சேதுராமன் நாகஸ்வரம் திருநீர்மலை பி மணி தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வசந்தா ராகத்தில் அமைந்த தேவி ராமே எனத் தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம் ஆதி தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, சர்வன் மாதம் 22ஆம் நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 28ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: எந்த பொருளின் மீதான ஐயமும் நீங்கப்பட்டு அவற்றை மெய்யாக உணரும் உணர்வு வாய்க்கப்பட்டவர்களுக்கு இந்த உலகில் வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான். குறள் எண் 353, அதிகாரம் மெய்யுணர்தல்.
1: ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து.
0: எந்த பொருளின் மீதான ஐயமும் நீங்கப்பட்டு அவற்றை மெய்யாக உணரும் உணர்வு வாய்க்கப்பட்டவர்களுக்கு இந்த உலகில் வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான். குறள் எண் 353, அதிகாரம் மெய்யுணர்தல்.
2: நாளொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் இன்றைய தினம் ஒலிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள் மற்றும் இயற்கை பாடல்கள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள், 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. முதலாவதாக ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் விதை உறக்கமும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து திண்டுக்கல் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் பிரபாகரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் திருவேட்கலம் ஸ்ரீ பசுபதேஸ்வரர் திருக்கோயில் சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் மீண்டும் தொடர்ந்து ஒலிக்க கேட்கலாம். 8:00 செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமி.

நாதன் அவர்கள். 8:55 திரை இசையாக வளம் வருகிறது. 9 மணிக்கு செய்தி சுருக்கம். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 விருப்பகானம். என் விருப்பகானமாக வளம் வர காத்திருக்கிறது. 10:30 ஒருபட பாடல்கள் அரவான் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் உடல் உறுப்புகளும் மறுவாழ்வும். உலக உறுப்பு தான தின சிறப்பு நிகழ்ச்சி நேரலையில் பங்கேற்கிறார் தமிழ்நாடு மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை ஆணையத்தின் மூத்த உறுப்பு தான ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆலோசகர் எஸ் கணேசன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம். 12:02 சிநேகிதியே. பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. 4 மணிக்கு பண்பலை வழங்கும் ஆட்டக்களமாக இன்று அதிரடியாக வளம் வருகிறது. 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு செய்தி சுருக்கம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 உழவர் உலகம். அதில் காபி சாகுபடி குறித்து தேனி மாவட்ட அகமலை விவசாயி டி முத்துக்கருப்பன் அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், அதனைத் தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனைகள், நிறைவாக விடைபெறும் முன் போன்ற பகுதிகள் இடம்பெற காத்திருக்கிறது. இரவு 9 மணிக்கு சட்டங்கள் மற்றும் நீதி அமைச்சகத்தின் ஆதரவுடன் நீதித்துறை வழங்கும் நிகழ்ச்சி. 9:15 காட்டில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலையில் நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும். அதனைத் தொடர்ந்து 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விபத் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள். இவையாவும் இன்று நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இனி அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.

காலை 5 மணிக்கான பக்தி மாலையில் பக்தி பாடல்களின் தொகுப்பாக தூங்கா நகரத்திலிருந்து வலம் வர காத்திருக்கிறது கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக SB பாலசுப்ரமணியம் அவர்களது குரலில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை. பக்தி பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் நிகழ்ச்சியில் தொடரும் பக்தி பாடல் பி. சுசீலாவின் குரலில் இதோ

நிலையத்தில் நேரம் 5:10:22. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் தூங்கா நகரத்திலிருந்து பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடரும் பாடல் ஏ.ஆர். ஷேக் முகமது அவர்களது குரலில் இதோ பாடல்.

நிலையத்தில் நேரம் 5:14. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் எட்டு திகம் இசைச்சாரலாய் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது பக்தி மாலையில் பக்தி பாடல்கள். அடுத்ததாக ஏஎம் தலிஃபா குரலில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் பக்தி மாலையில் பக்தி பாடல் தொடரும். பக்தி பாடல் பி எஸ் சசிரேகா அவர்களது குரலில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இசை அமுதம். மகிழ்விப்போம் மகிழ்ச்சியாயிருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா. ஒரு விவசாயி, அவருக்கு வயது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. தன்னுடைய கடைசி தருவாயில் இருந்துக்கிட்டு இருக்காரு. தனக்கு அப்புறமா தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பு வரணும், தன்னுடைய பிள்ளைகளை சரிவர நம்ம வளர்த்துருக்குறோமா இல்லையாங்கிறத சோதிக்கணும்னு அவர் ரொம்பவே ஆசைப்படுறார். தனக்கு இருக்கக்கூடிய 3 மகன்களையும் கூப்பிடுறாரு. எந்த மாதிரியான பொறுப்புகள் அவர் கொடுக்குறாரு, எப்படியெல்லாம் மகன்கள் வளரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு தெரிஞ்சுக்கலாம். நினைத்திருங்கள், இது இசை அமுதம்.